0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:56. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 19 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 26 நாள், மே மாதம் 9 நாள் சனிக்கிழமை 2026 ஆண்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஊன் என்பது பிற உயிரின் உடம்பை அறுத்தெடுத்த புண் என்பதை உணர்ந்தால் புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து வலுப்பெறும். குறள் எண் 257, அதிகாரம் புலால் மறுத்தல்.

0: ஊன் என்பது பிற உயிரின் உடம்பை அறுத்தெடுத்த புண் என்பதை உணர்ந்தால் புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து வலுப்பெறும். குறள் எண் 257 அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: நேரம் காலை 5:58.

இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள், 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளிர் இன்று ஓர் செய்தி. இதில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஓர் செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கல்லிடை குறிச்சி ஸ்ரீ வம்ச விருத்தீஸ்வரர் திருக்கோவில் தகவல் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, இன்று காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா இதில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 9:02 ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை, 10:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்வது 6:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சராக திரு சுவேந்தா அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கூட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டிருக்கீங்க. 6:02 மீண்டும் நிகழ்ச்சி மற்றும் நேரத்தின் தொடக்கம் கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்களில் விருந்தினர் விருப்பம் ஸ்ரீ பாஸ்கர் அவர்களின் ஒளிபரப்பு கேட்கலாம். இன்று காலை 10:30 ஒருபட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் பகுதி 7. 11:47 திரை இசை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி. 1 மணிக்கு வசந்த கணங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிரா.

0: அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஏஐஆர் சென்னை. 2:30 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 செய்ய சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்ய சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5 செய்ய சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள். இன்றிரவு 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று இரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகளில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 பட்டு சிறகு. இன்று இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவுபடும். 11 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 5:50 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: read by Tanvi Khurana. Suvendu Adhikari will take oath as the first BJP Chief Minister of West Bengal today. The oath-taking ceremony will be held at the Brigade Parade Ground in Kolkata. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah, BJP President Nitin Naveen, Union Ministers and Chief Ministers of all NDA-ruled states are expected to attend the swearing-in ceremony. Earlier, Mr. Adhikari was elected the leader of the state BJP Legislature Party. The Legislature Party meeting was held in Kolkata in the presence of the Home Minister Amit Shah yesterday. Mr. Shah, who presided over the meeting, said that all the proposals were received in the favour of Suvendu Adhikari. Following his election as the BJP Legislature Party leader, Mr. Adhikari met West Bengal Governor R.N. Ravi and staked claim to form the first BJP-led government in the state. The BJP registered a historic victory in assembly elections, ending TMC's 15-year rule. In Tamil Nadu, the uncertainty over formation of government under TVK chief C. Joseph Vijay continues. The new twist came as IUML has rejected the reports of its support to TVK to form the government. Reports are also coming that the swearing-in ceremony, which was to take place today, will not be held. Earlier, TVK had claimed that the actor-turned-politician once again met the governor yesterday and staked claim to form the government, saying that he has the majority. Meanwhile, the IUML headed by Professor Khader Mohideen has said that his party has not given a letter of support to TVK. In another surprising move, the meanwhile AMMK party leader TTV Dhinakaran approached the governor and submitted a letter of support from S. Kamraj, the lone MLA elected from Mannagudi, to make AIADMK General Secretary Edappadi Palaniswamy as the new Chief Minister. External Affairs Minister Dr. S. Jayashankar met Guyanese Health Minister and discussed the progress of India-Guyana health ties. Dr. Jayashankar, who is on a three-nation visit to the Caribbean, met Health Minister Dr. Frank Anthony on a stopover at Georgetown in Guyana. Dr. Jayashankar was in Jamaica on the first leg of his tour, then went to Suriname and will be in Trinidad and Tobago for the final leg of his visit. US President Donald Trump has announced a three-day ceasefire between Russia and Ukraine, noting that the temporary truce coincides with Russia.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.
3: மாவீரன் அலெக்சாண்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டை போரில் வெற்றி பெற்று அந்த நாட்டில் போய் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றான். ஆனால் அவனுக்கோ தீர்க்க முடியாத காய்ச்சலில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். வைத்தியர்கள் அனைவரும் வைத்திய முறையை செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அவனுக்கு காய்ச்சல் தீர்ந்த பாடில்லை. தயங்கி தயங்கி ஒருவர் அரண்மனைக்கு வருகிறார். அவர் அந்த நாட்டினுடைய அரண்மனை வைத்தியர். அவர் அலெக்சாண்டரை பார்த்து, நான் வேண்டுமானால் இந்த காய்ச்சலுக்கு மருந்து உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்கிறார். அலெக்சாண்டர், சரி தாருங்கள் என்று கேட்கிறார். அலெக்சாண்டருடைய மந்திரி உடனே வேகமாக ஒரு சீட்டை எடுத்து எழுதி அலெக்சாண்டரிடம் கொடுக்கிறார். அலெக்சாண்டர் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு வைத்தியர் தந்த மருந்தை வாங்கி கடகடவென குடிக்கிறார். குடித்துவிட்டு அமைச்சர் கொடுத்த துண்டு சீட்டை அந்த வைத்தியரிடம் கொடுக்கிறார். வைத்தியர் அந்த துண்டு சீட்டை வாங்கி படிக்கிறார். அமைச்சர் எழுதியிருக்கிறார், அலெக்சாண்டரே, இந்த வைத்தியர் குடிக்கின்ற மருந்தை பருகாதீர்கள். அவன் எதிரி நாட்டு வைத்தியர். கண்டிப்பாக அதில் விஷம் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. உடனே வியர்த்து கொட்டுகிறது வைத்தியருக்கு. ஐயா, மந்திரி இப்படி கூறியும் கூட நான் கொடுத்த மருந்தை எப்படி வாங்கி பருகினீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அலெக்சாண்டர் கேட்கிறார், நான் உள்ளே வந்தவுடன் உன்னிடம் என்ன கேள்வி கேட்டேன் என்று கேட்கிறார். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டீர்கள். நீங்கள் அதற்கு பிலிப் என்று கூறினீர்கள். அதனால் நான் தைரியமாக வாங்கி குடித்தேன் என்றாராம். பிலிப் என்பது என்னுடைய தந்தையின் பெயர். என்னுடைய தந்தையின் பெயரை வைத்திருப்பவர்கள் ஒரு நாளும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். அப்படி நீங்கள் துரோகம் செய்ய நினைத்தாலும் அந்த பெயர் எனக்கு தீமை விளைவிக்காது என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் கொடுத்த மருந்தை வாங்கி நான் அருந்தினேன் என்று சொன்னாராம். ஆகவே பெயரில் உயிர் இருக்கிறது. பைய தலைமை கொள்ள அறிதல் நிலையிலிருந்து புரிதல் நிலைக்கு உயர வேண்டும். இப்புவியில் பல விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்குமான ஒரு விழா இருக்கிறது. அதுதான் நம் பிறந்த நாள் விழா. அன்று நாம் மிகவும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால்

0: என்றாவது ஒரு நாள் சிந்தித்து பார்க்கிறோமோ, நாம் அதிகமான மகிழ்ச்சியில் இருக்கும் அந்த நாளில்தான் நம்மை பிரசவிக்க நம் அம்மா அலறி துடித்திருப்பாள் என்று குழந்தையை பார்த்த அந்த கணத்தில் தன் வழியை எல்லாம் காற்றில் கரைத்திருப்பாள் என்று இந்த புரிதல் நமக்கு இருந்தால் முதியோர் இல்லங்கள் இங்கு மொழித்திருக்குமா? வைய தலைமை கொள்ள தேவையான அடுத்த பரிணாம நிலை சிந்தித்தல் ஆகும். சிந்தித்தல் என்பது எப்போதும் விழிப்பு நிலையில் ஒரு செயலை அணுகுவது என்று பொருள் கொள்ளலாம். விழிப்பாக இல்லை என்றால் இழப்பினை சந்திக்க நேரிடும். ஒருவன் அதிகாலை வேளையில் தூக்கம் வராமல் ஆற்றங்கரைக்கு செல்கிறார். இன்னும் சற்று இருட்டாகத்தான் இருந்தது. ஒரு மரத்தடியில் அமர்கிறார். அங்கு மணலை கையால் விளக்க முயற்சிக்கிறான். கையில் ஒரு கல் குவியல் தென்பட்டது. யாரோ குழந்தைகள் விளையாடிவிட்டு குவித்துவிட்டு போய்விட்டார்கள் என்று எண்ணி ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றில் வீசிக்கொண்டே இருந்தான். கடைசியாக ஒரு கல் அதை வீச போனான். அப்பொழுது சற்றே வெளிச்சம் வந்திருந்தது. அந்த வெளிச்சத்தில் அந்த கல் பளபளவென்று மின்னியது. நன்றாக உற்று பார்க்கிறான். அந்த கல் ரத்தினக்கல். ஆஹா, இவ்வளவு நேரமும் ரத்தின கல்லையா நான் ஆற்றில் தூக்கி போட்டேன் என்று புலம்பினார். விழிப்பு நிலை இல்லாவிட்டால் பல நல்ல சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, வசதிகளை இழந்து விடுவோம். அடுத்ததாக வருவது செயலாற்றுதல். ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. முடிவு கோட்டிற்கு முன்பே ஒரு சிறிய கோடு போட்டிருப்பார்கள். எல்லை கோடு அருகில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக போட்டி ஆரம்பிக்கிறது. வீரர் மின்னல் வேகத்தில் ஓடுகிறார். எல்லை கோட்டை முந்திய கோட்டை தொடுகிறார். அதுதான் எல்லை கோடு என்று நினைத்து கையை விரித்து ஆர்ப்பரிக்கிறார். பின்னால் வந்த வீரர் இதை பார்த்து விட்டார். ஆஹா, இந்த வீரர் எல்லை கோடிற்கு முன்னால் இருக்கின்ற கோட்டை எல்லை கோடு என்று நினைத்து கையை உயர்த்தி ஆர்ப்பரித்துக் கொண்டு ஓடாமல் இருக்கிறாரே என்று இரண்டாவது வந்த அந்த வீரர் முதலில் நின்று கையை ஆட்டிக் கொண்டிருந்த வீரரை தள்ளிவிடுகிறார். தள்ளிவிட்ட வேகத்தில் அவ்வீரர் எல்லை கோட்டை போய் தொடுகிறார். அதனால் முதல் பரிசு அந்த வீரருக்கு. அந்த தள்ளிவிட்ட வீரர் தங்க பதக்கம் வேண்டுமானாலும் வாங்காமல் போயிருக்கிறார். ஆனால் அந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்க மகன் என்று அவனை வர்ணித்து கொண்டாடியது. எனவே தகுதிகளை வளர்த்துக் கொள்வோம், வைய தலைமை கொள்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 6:16 என்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது என்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கை வரிகளுடன் தொடங்குகிறது புதிய காலை. பாடல் கேட்கலாம் தொடரி திரைப்படத்திலிருந்து.

0: சீவுற்ற காலங்களில் கால்நடைகளை சந்தைகளில் வாங்குவதையோ விற்பதையோ தவிர்க்க வேண்டும். இதற்கான மூலிகை மருத்துவம் நோய் கண்ட கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரின் உதவியுடன் முறையான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். உரிய சிகிச்சை அளிக்க தாமதமாகும் தருணங்களில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வல்லுநர்கள் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட மூலிகை மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். வாய்வழியாக செலுத்த ஒரு மாட்டிற்கு தேவைப்படும் மூலிகை மருத்துவ பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 தேங்காய், சீரகம் 50 கிராம், வெந்தயம் 30 கிராம், மஞ்சள் பொடி 10 கிராம், பனைவெல்லம் அல்லது கருப்பட்டி 20 கிராம். சீரகம், வெந்தயம், மஞ்சள் பொடி, பனைவெல்லம் ஆகியவற்றை அரைத்து தேங்காய் துருவலுடன் கலந்து நோய் கண்ட மாட்டிற்கு தினமும் இருவேளை தொடர்ந்து 5 நாட்கள் கொடுக்க வேண்டும். கால் புண்களுக்கு தேவைப்படும் மூலிகை மருந்து பொருட்கள்: குப்பை மேனி 100 கிராம், பூண்டுப்பல் 10, மஞ்சள் 100 கிராம், இழுப்ப எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 250 கிராம். குப்பைமேனி, பூண்டு, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து இடித்து இழுப்ப எண்ணெயுடன் காய்ச்ச வேண்டும். நோய் கண்ட கால்நடைகளின் கால்களை உப்பு அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி ஈரத்தை சுத்தமான துணி கொண்டு துடைத்து விட்டு பின்பு இம்மருந்தை தடவ வேண்டும். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கோழி வளர்க்கிறதா சொல்லியிருந்தீங்க, அதை எப்படி நீங்க வளர்த்து பராமரிக்கிறீங்க?
2: நாங்க வந்து தாய்க்கோழி ஒரு தனியா ஒரு சின்ன யூனிட் போட்டிருக்கோம். அதுல இருந்து முட்டை எடுத்துட்டு அது குஞ்சு பொறிப்பான்னு வச்சிருக்கோம். சின்னதா ஒரு குஞ்சு
1: பொறிப்பான்,
2: இங்கு பெட்டர் வச்சிருக்கோம். இங்கு பெட்டர்ல வச்சு குஞ்சை பொறிச்சு அதை வந்து ஒரு 90-130 நாள் வரைக்கும் வளர்த்து ஆரம்ப கட்டத்துல வந்து நான் வியாபாரிகள் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதையும் பார்த்தா வியாபாரிகிட்ட போய் கொடுத்து அவங்க ஒரு கடையில் கொடுத்து அவங்க கன்சியூமர் போகிறப்ப அது நம்மளுக்கு லாபம் குறைவாக இருந்தது. இப்போ நேரடியாக நானே கறிக்கடையும் போட்டேன் மேடம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக கறி நான் வளர்த்துற கோழியை நானே கறியாக மாற்றி நேரே கன்சியூமர் கொடுக்குறேன். கன்சியூமருக்கும் கிலோவுக்கு 200 ரூபா கம்மியாக கொடுக்குறேன், எனக்கும் கிலோவுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குது.
1: கொடுக்கறது வந்து வெறும் நாட்டுக்கோழி மட்டுமா இல்லை பிராய்லர் கோழியும்?
2: நாட்டுக்கோழி மட்டும்தான்.
1: நாட்டுக்கோழியில் என்னென்ன வகைகள் வளர்க்குது?
2: அசில் வகை நாட்டுக்கோழி. ஏன்னா நம்ம அந்த சிறுவடை பெருவடை இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம் முன்னாடி. அதோட பெருவடையில் வந்து பொறிப்பு தன்மை குறைவா இருக்கு. சிறுவடையில வந்து வளர்ச்சி விகிதம் அந்த வெயிட் நம்ம 120 நாள் ஒரு நேரத்துக்குள்ள வரணும் அப்படின்னா வரதில்லை. அது அதோட வளர்ச்சி கம்மியா இருக்கு. இந்த அசில்ங்கிற ஒரு கரண்டாக வெரைட்டி அது, அதுவும் நாட்டு கோழி தான். அந்த ரகம் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் எடுத்துட்டு நல்ல லாபத்தோட வேகமா வெயிட் வருது, அதனால அந்த வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம்.
1: நாட்டுக்கோழியில நீங்க எத்தனை நாட்டுக்கோழிகளை வளர்க்குறீங்க?
2: 500 நாட்டுக்கோழி.
1: 500 கோழி வளர்க்குறீங்க, அதுக்கு எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? இந்த ஷெட் போட்டு?
2: ஆமா, ஒரு பிறந்த குஞ்சுக்கு ஒரு ஷெட் இருக்கு, அங்கதான் அதை டெவலப் பண்ண முடியும். 1 வீக் அங்கதான் இருந்தாகணும். அதுல இருந்து அடுத்த ஷெட்டுக்கு மாத்திடுவோம். அப்புறம் அடுத்த வாரம் வர குஞ்சுங்களை அந்த முதல் ஷெட்ல விட்டுருவோம். அடுத்த வாரம் வர குஞ்சுக்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி அந்த குஞ்சு இப்படி ஒரு 10 ஷெட் போட்டு ஒவ்வொரு பருவமும் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும் மேடம். அந்த கடைசியில் நம்ம ஒரு வெயிட் வந்துருச்சு, 120 நாள் ஒரு ஒன்றைகளுக்கு வந்துருச்சுன்னா அதை நாங்கள் சேலுக்கு எடுத்துருவோம். இது திறந்த வழியில் வளர்த்தலாம் மேடம். ஆனால் 500 கோழி வளர்த்துறதுங்கிறது சாத்தியப்படாது. ஏன்னா விவசாயத்தை அதுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள விளைநிலங்களில் போயிட்டு ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த 2008-09 பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சிக்கெல்லாம் போகும்போது ஒரு சில இடத்துல பார்க்கும்போது இது நாட்டுக்கோழியும் பண்ணை முறையில் வளர்க்கலாம் அப்படிங்கிறது அந்த டைமில் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ இருந்து நாங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம். இது வந்து கொட்டில் முறை வளர்ப்பு, ஆடு வளர்க்குறாங்களா அது மாதிரி கொட்டில் முறை.
1: 500 கோழிக்குன்னா நீங்கள் செட்டு எந்த மாதிரி போட்டு?
2: முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கூரையில தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய இடங்களில் போய் பார்க்கும்போது கூரை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷீட் போட்டோம் மேடம், தகர ஷீட்டு. வர காற்றோட்டத்துக்கு 4 அடிக்கு வேலி போட்டிருக்கோம், கீழே 2 அடிக்கு செவர் வச்சிருக்கோம். உள்ளேயே தண்ணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரிங்கிங் போகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக் ஃபீட் போகிற மாதிரி எல்லாமே செட் பண்ணிடுவோம். எங்களுக்கு அதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு டைம் ஒரு உள்ளே போயிட்டு தண்ணி இருக்கா பார்க்கணும், தீவனம் போடணும், சாயந்தரோட தீவனம் போடணும்.
1: அது சுத்தம் செய்யறதெல்லாம் எப்படி?
2: அது ஒரு பேட்ச் அந்த கோழி எடுக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம் மேடம்.
1: இப்போ ஆடு வளர்ப்புன்னு சொன்னீங்க, ஆடு வளர்ப்பில் எந்த மாதிரி இது பண்ணுவீங்க?
2: ஆடு வளர்ப்பில் நான் கொட்டில் முளை ஆடு வளர்ப்பு முதல்ல முயற்சி பண்ணேன் மேடம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டேன், ஒரு 1/2 ஏக்கரில் தீவனம் போட்டு அதை ஆட்டுக்கு போட்டு அந்த ஆடை வந்து நம்ம ஒரு குட்டியிலே வச்சிருந்து வளர்த்தும் போது எனக்கு அந்த 1/2 ஏக்கரில் விளையக்கூடிய விவசாய பொருளோட கணக்கு இந்த இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதில் நஷ்டம் வர மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மேய்ச்சல் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஆள் வசதி இல்லை. ஏன்னா விவசாயம் பார்க்கணும், மற்ற தொழில் பார்க்கணும், அதில் அதனால அந்த பெருசாக குட்டியில் முறையை வளர்க்காம வீட்டு தேவைக்கு நல்லா பால் தரக்கூடிய ஆடுங்களாக 2 ஆடு வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டேன் மேடம். ஆடு வளர்ப்பில் எனக்கு கொஞ்சம் எனக்கு அந்த கணக்கு போட்டதில் கொஞ்சம் இடிக்குது.
1: ஆடு வளர்ப்புலேயே நிறைய வகைகள் இருக்குது. பரண்மேல் ஆடு வளர்ப்பு,
2: பரங்கு மேலாடுதான் கொட்டில் முறை வளர்ப்பு மேடம். அது கீழே சாணம் கீழே விழுந்துரும், மேல ஸ்டேஜ்ல தான் ஆடு நிற்கும். இதுல என்னன்னா தீவன செலவு வந்து அதிகமாக வருது. நம்ம

0: வயல் வச்சிருக்கோம், தீவனம் போட்டிருந்தா கூட அந்த தீவனத்தை எடுத்து ஆட்டுக்கு போறோம், அதோட வளர்ச்சி வருதுன்னா அந்த வயல்ல வர வேண்டிய இன்கம் வேற ஒரு இன்கம் இருந்தாலும் அதான் வந்திருக்கும். அந்த ரிஸ்க் இங்க எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் குறைவா இருந்தனாலே தெரியல, அதை நான் கைவிட்டுட்டேன். தலைச்சேரி வெள்ளாட்டுக்குட்டி தான் வளர்த்தேன். எனக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு 10 பெட்டையாடு ஒரு 2 கெடா வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ஒரு 8 மாதத்துலேயே வந்து ஒரு 16 குட்டி அளவுக்கு ஈன்றுச்சு. அப்புறம் அந்த குட்டியும் வந்து 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா சனியாகி குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. அந்த 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆடுக்கு கிட்ட வந்துருச்சு, 10 ஆடே வந்துட்டு. அப்போ நாங்கள் வந்து இந்த கெடா குட்டியெல்லாம் கொடுத்துருவோம், நமக்கு தேவையான நல்லா ஆக்டிவாக இருக்க அடுத்து பிரீடு கொடுற பொட்டை குட்டியை வச்சுக்கிட்டு கொடுத்துருவோம். இதையுமே தாயாட தனியாகவும் குட்டி ஆட தனியாகவும் இது பண்ணி அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும், இதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படி கொடுத்துருந்தோம். நாங்கள் அடர் தீவனமாக மக்காச்சோளம், கம்பு, கடலை புண்ணாக்கு இதை வந்து ஒரு குரணை மாதிரி அரைச்சி சாப்பிட விடுவோம். அப்புறம் வெளியில் கடலை கொடி கிடைக்கிது பாருங்க, அது வாங்கி ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சிருப்போம், அது கொடுப்போம். அது இல்லாமல் எங்கள் கோஃபோர், கோயஃப்29, தூவாப்புல் இதெல்லாம் வந்து கலந்து கட் பண்ணி கொடுப்போம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:30. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 தான் கேட்டு இருக்கீங்க. கலகலப்பான காலை பொழுதில் தெய்வீக கானங்களால் இல்லம் தேடி வளம் வர காத்துட்டு இருக்கு பக்தி மாலை.

0: சந்தோஷம் பொங்கி பொங்குதே.
1: இதுவரை தெய்வீக கானங்களால் உங்களை மகிழ்ச்சி படுத்தியது பக்தி மாலை.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ்என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக

0: ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்புப் பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப் படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். +2 தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது.

0: இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: சூழியல், உயிர் பல்வகைமை, இவற்றை பாதுகாக்கிறதுல அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மக்களாகிய நமக்கும் இதுல நிறைய கடமைகள் இருக்குது. உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், மக்களாகிய நாம் எந்த வரைக்கும் முடிந்த சில செயல்பாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ, தண்டனைகள் கொடுப்பதன் மூலம் மட்டுமே நாம சூழியலை பாதுகாக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. அதை மறைமுகமா வேறு வழிகளில் பண்ணலாம். பெரிய பெரிய ஆலைகள் மூலமா ஏற்படுத்தக்கூடிய சூழியல் அழிவு அப்படிங்கிறது நம்மால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாலுமே, அரசாங்கம் இதை மறைமுகமா வேறு வழியில எப்படி செய்யலாம் அப்படின்னா, அந்த ஆலைகளை சூழியலுக்கு கேடு விளைவிக்காத அளவுகளில் சில செயல்பாடுகளை செய்ய வைக்க முடியும். சூழியலுக்கு உகந்த நடவடிக்கைகளை செய்யக்கூடிய ஆலைகளாக இருந்தால் அவர்களுக்கு வரிகளை குறைக்கலாம். சூழியலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஆலைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான வரியை 2 மடங்கு என்ற அளவில் உயர்த்தலாம். இதன் மூலமாக விழிப்புணர்வை நம்மால் ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக, மக்களாகிய நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய உள்ளூர் பகுதிகளில் நம்மை சுற்றியுள்ள சூழியல் பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன உயிரினங்கள் இருக்கின்றன, ஒரு சின்ன கிராமம் இருக்குது அப்படின்னா, இல்லை நாம் இருக்கிற ஒரு இருப்பிடமாகவே இருக்குது அப்படின்னா, அது பக்கத்தில் ஒரு சின்ன குன்று, ஒரு ஹில் இருக்குது அப்படின்னா, அந்த ஹில்லில் என்னென்ன உயிரினங்கள் வாழுகின்றன, அதில் பெரிய பெரிய உயிரினங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. அப்போ அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்கள் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் அந்த உயிரினங்கள் வளமாக வாழ்றது

0: என்ன தேவை அப்படிங்கறத சிந்திச்சோன்னா அந்த ஒரு சிறிய குன்று பாதிக்கப்படாத அளவுக்கு நாம நடந்துக்க முடியும். அந்த இடத்துல ஒரு சின்ன பயோடைவர்சிட்டியை நம்மளால பாதுகாக்க முடியும். ஒரு காகம் இருக்குது அப்படின்னா அந்த காகத்திற்கு இந்த சூழலில் என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு நாய் இருக்குது அப்படின்னா இந்த நாய்க்கு இந்த சூழலின் தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு நரி இருக்கிறது அப்படின்னா இந்த நரிக்கு சூழலின் தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது புரியணும். இது மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு உயிரினங்களுடைய சூழலியல் தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம் சிறு வகையில் நம்ம உள்ளூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய உயிர் பல்வகைமையை பாதுகாக்க முடியும். சரி, வேற என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ், பாரம்பரிய அறிவு, இந்த பாரம்பரிய அறிவை வந்து நாம் கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். நீங்கள் கிராமத்தில் பெரியவர்கள்ட்ட கேட்டால் அவங்க காலத்தில் இருந்த தாவர வகைகளை சொல்லுவாங்க. அதில் நிறைய தாவர வகைகள் இப்போ அழிஞ்சு கூட போயிருக்கலாம். நம்ம காலத்தில் பார்த்த தாவர வகைகள் நிறைய அழிந்து போயிருக்கதை பார்க்க முடியுது. அப்போது இந்த பாரம்பரிய அறிவை கடத்துறது மூலமாக அங்கே இருந்த உயிர் பல்வகைமையை பற்றிய ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிது. அப்போது அந்த தாவர இனங்களோ அந்த விலங்கினங்களோ அழியாமல் பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாம். அப்போது இது போன்ற செயல்பாடுகள் மூலமாக நாம் நம்மளுடைய சூழலியலை பாதுகாக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நான் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. கலகலப்பான காலை இப்பொழுதுல வந்து சில பேர் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்லாம் கிளம்ப மாட்டீங்க, ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ்ல இருக்கு இல்லையா. அதனால சரி ஓகே, அதுவும் சாட்டர்டே வேற, சரி ஓகே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் போறவங்க மட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சோர்வா கிளம்பிட்டு இருப்பீங்க. சோர்வே வேணா, என்ன நம்ம ஆகாஷ்வாணி வானொலியை கேட்டுட்டீங்க அப்படின்னு ரொம்பவே புத்துணர்ச்சியா இன்றைய நாள் போகும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா. பாடல்களாய் வளம் வர காத்துட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது.

0: வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர் சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 நாள் முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

தொடர்ந்து பாடல் கேட்கலாம் அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த் அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவி

திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15 தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10th பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2nd உலக போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப் இன்று முதல் மே 11th வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2nd பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார்.
தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.

குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான்

0: மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று நடராஜர் அபிஷேக நாள். திருநெல்வேலி பாபநாசம் நெடுஞ்சாலையில் உள்ள கல்லடை குறிச்சி ஸ்ரீ வம்சபிருத்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு இன்று நாம் செல்கிறோம். இந்த தலம் கல் இடை குறிச்சி என்பதற்கேற்ப மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. சிவசாலிபுரம், க்ஷத்ரிய சிகாமணிபுரம், கல்யாணபுரி என்னும் பெயர்களும் இந்த ஊருக்கு உண்டு. குலசேகர பாண்டிய மன்னன் ஒரு முறை வேட்டையாடச் சென்றபோது அவன் செய்த ஆரவார ஆர்ப்பாட்டங்களால் காட்டில் தவத்தில் ஈடுபட்ட முனிவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. உடனே அவர்கள் இட்ட சாபத்தினால் மன்னனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. அவன் முனிவர்களிடம் மன்னிப்பு வேண்டிட சாப விமோசனம் வேண்டி எழுப்பிய சிவாலயங்களிலே ஒன்றுதான் இந்த வம்சவிருத்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நின்ற சீர் நெடுமாறன், வீரப்ப நாயக்க மன்னர், வேணாட்டு மன்னர்கள் போன்ற அரசர்கள் இந்த ஆலயத்தை விரிவாக்கி திருப்பணிகள் பல செய்துள்ளனர். இவற்றை இங்கே உள்ள கல்வெட்டுகளிலே நாம் பார்க்கலாம். கிழக்கு பார்த்த ஆலயம் ராஜகோபுரம் இல்லை, நுழைவாயிலின் மீது அம்பாள் சுவாமி ரிஷபாரூடராக சுதை சிற்ப வடிவில் இருக்கிறார்கள். இரு புறங்களிலும் திண்ணைகளுடன் கூடிய முகமண்டபம், மகாமண்டபம்.

0: அர்த்த மண்டபம் கருவறை என அமைந்துள்ள கோவில். கருவறை நுழைவாயிலில் அனுகை விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர். கருவறையில் லிங்கத் திருமேனியராய் குலசேகரமுடையார் என்றும் வம்சவிருத்தீஸ்வரர் என்னும் பெயரில் காட்சி தருகிறார். இவர் வம்சம் திளைக்க வாரிசுவரம் தருபவராய் குழந்தைகள் நலமாகவும் வளமாகவும் இருக்கச் செய்பவர். அன்னை அறம் வளர்த்த நாயகி என்னும் தர்மசம்வர்தனி தனி கருவறையில் தென்திசை நோக்கி உள்ளார். உட்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, சப்தமாதர்கள், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், பைரவர் சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள நடராஜர் 100 கிலோ எடையும் 3 அடி உயரமும் கொண்ட பஞ்சலோக திருமேனியர். இந்த விக்கிரகம் ஆஸ்திரேலியாவிற்கு கடத்தி செல்லப்பெற்று 2017 திரும்ப கொண்டு வரப்பட்டு 13/9/2019 அன்று மீண்டும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பெற்றது. திரும்பி வந்த நாளில் ஊரில் கனமழை பெய்து ஊரை வளமாக்கியது வியப்பான செய்தியாகும். இந்த விக்கிரகத்திலேயின் மதிப்பு இன்று 2 கோடி என்கிறார்கள். பெருந்திருவிழா, திருவாதிரை, வசந்தோத்சவம், ஆடிப்பூரம், மகாசிவராத்திரி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். மகப்பேறு கிடைக்கவும் திருமணத் தடை நீங்கவும் இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. குலம் தழைக்க வரமருளும் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனாய ஸ்ரீ குலசேகரம் உடையவராகிய ஸ்ரீ வம்சவிருத்தீஸ்வரரை வழிபட்டு குடும்ப நலன் பெற்று உய்வோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 7:30 நிமிடத்தில் மீண்டும் தொடர்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்ததா வளம் வர காத்திருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இன்று காலை 8:02 நேர்களின் மனம் கவரும் பாடல்களை விரும்பும் பாட்டு வேண்மா நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டு இருக்கு. இன்றைய பாட்டு வேண்மா நிகழ்ச்சியில யாரு பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேனி மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம். பங்கு பெற்று விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 இந்த ரெண்டு நம்பர்ல வரலாம். மறந்துடாதீங்க, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம். பாடல் கேட்கலாம், யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

உங்களுடைய பொழுது வந்து ரொம்பவே சுறுசுறுப்பா ஜாலியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு சூப்பர் டூப்பர் பாடல்கள்லாம் வளம் வந்துட்டு இருக்கலையா, அதுதான் காரணம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ஏகன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுக்கும் இசை ஒடுத்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 7:44 நிமிடம். ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வளம் வந்துட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து 8:02 பாட்டு வினிமா நிகழ்ச்சி விளம்பர காத்துட்டு இருக்கு. இன்றைய பாட்டு வினிமா நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்பப்படலை கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னணி பேர் தொட்டு 25:30 மற்றும் 25:30 அழைக்கலாம். மறந்துடாதீங்க, இன்று காலை 8:02 பாட்டு வினிமா நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்பப்படலை கேட்டு மகிழலாம். பாடலை இசைக்க காத்திருக்கிறது மெரினா திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் காலை 7:50 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்ததா எந்த படத்துல இருந்து பாடல் விளம்பரம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 திரைப்படத்துல இருந்து.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்ளோ யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

அழைக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் நிறைவான பாடல்

0: சந்தோஷமா இருக்க வேணாமடா.
1: கேமரா போறேன். ஏய் தம்பி, ஒரே இடத்துல நில்லுடா.

0: நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கூட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:02.

0: குட் மார்னிங் நேர்களே, ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நான் இந்த கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியா கேட்க போறீங்க, நேர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமாலா யாரு பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, டூ வீலர்ல போறவங்க ஹெல்மெட்டும் சீட், ஃபோர் வீலர் போறவங்க சீட் பெல்ட்டும் மறக்காம போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு குடும்பம் முக்கியம், அதோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில யாரு பங்கு பெறலாம் சொல்லுங்க அஜிதா.
1: இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமை நாளே பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வந்து தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்கானது. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 04-52 என்ற மதுரையோட முன்னேற்பு தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய 2 எண்களையும் அழைத்து வரலாம். உங்களுக்காக பாட்டு வழங்குறதுக்காக இங்கே காத்துட்டே இருக்கோம் அஜிதா மற்றும் தமிழ்.

0: விமான நிகழ்ச்சியில தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு காத்துட்டே இருக்கும். நேரம் 8:38.
1: இனி இப்ப பேச காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
2: சகோதரிகளுக்கும் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு கபாடி படத்துல ஏதாவது பாடல் கொடுத்துருங்கம்மா.
0: கொடுத்துலாம் கொடுத்துலாம். இணைப்புல வந்தமைக்கு நன்றி.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. நேயர்கள் எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கும், இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில என்னப்பா தலைப்பு கொடுக்க போறீங்க அப்படின்றது. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடை மழை. கோடை மழைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சின்ன வயசுல கோடை மழைன்னு சொல்றப்ப நீங்க எந்தெந்த மாதிரி கோடை மழையை வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுன்னா கால் பண்ணுங்க. 04-52 என்ற மதுரையின் முன்னணிப்பு தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்களில். இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு கோடை மழை.
5: அதாவது நீங்க பில்டப் கொடுக்கறத பார்த்தா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பீங்க போல கோடை மலைக்கு.
4: அதனாலதான் இந்த டாபிக்கே நீங்க நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து 11:02 நேர்கள் வந்து என்ன நம்ம பேச போறோம் தெரிஞ்சுக்கணும். 11:02 வந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை கேட்கணும்.
5: தொடர்ந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்,
4: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இணைப்புல இருக்கீங்க, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 04-52 என்ற மதுரை முன்னெடுப்பு தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய ரெண்டு எண்கள்ல எந்த எண்ல வேணா லைன் பிடிச்சு நீங்க வரலாம்.

0: திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களின் மனம்பெரும்பும் பாடலை வழங்கும் பாட்டு நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு.
1: நேரம் 8:20 நம்ம கிட்ட பேச காத்திருக்க நேயர் யாரும் சந்திச்சலாம் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இணைப்புல இணைப்பு அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்தலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: வித் லவ் படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்ச நேரம் 8:24:32. இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா?
1: இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கோடை மழை. அதாவது கோடை மழை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்னென்ன வரும் அண்ட் எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஏன்னா நம்ம வந்து திடீர்னு வெளியே போயிருப்போம், திடீர்னு கோடை மழை வந்திருக்கும் இல்லையா, எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய
0: வெயில் அடிச்சுட்டு இருக்கும், பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்கும், இப்ப எப்படி பெஞ்சிட்டு இருக்க அந்த மாதிரி.
1: ஆமா, உங்களோட அனுபவங்களை பகிரவரலாம். 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25:30 அறிமுக நேர்களும் 25:30 அனைத்து நேர்களும் அழைக்கலாம்.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். இணைப்புல காத்திருக்க அடுத்த நேயர் என்ன பாட்டு கேக்குறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவெளி என்ற தம்பி ஸ்டேலர். நிலையத்தில் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்குமா?
0: என்ன பாட்டுங்க ஐயா வேணும்?
2: படம் ரெட் ரோல இருந்து ஆட்சி சந்தன கிட்ட என்ற பாடம் ஒளிபரப்பு செய்யுங்கம்மா.
0: நன்றி நன்றி, கொடுத்தலாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேயர்கள் பங்கு கொண்டு பாட்டு கேட்க அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு தொட்டு 2530170 மற்றும் 2530171 ஆகிய இரண்டு எண்களையும் அழைத்து வரலாம். அழைத்து வந்து பாட்டு கேட்கலாம்.
3: இப்ப இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம் ஐயா, இணைப்புக்குள்ள வந்துட்டீங்க, பேசலாம். சரி, உங்க விடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ட்ரெண்டிங் பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
2: கேட்டு வந்துடலாம்.
3: உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது யூத் திரைப்படத்துல இருந்து.

0: அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க.
1: அந்த வரிசையில இப்ப விருப்ப பாடல் கேட்டு மகிழ இணைப்பில் காத்திருக்கும் நேர சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இணைப்பை விட்டு விடுபட்டார்னு நினைக்கிறேன். இதோ அவருக்கான பாடல் கொடுத்துடலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுருக்கீங்க. 8:40 திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்க கொடுக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் சிறை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:45 ஆயிட்டு இருக்க அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ இணைப்புல பாட்டு கேட்க காத்துட்டு இருக்க நேர சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், சித்திக் கொடைக்கானல் இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கும். முதல் முறையா இப்பதான் பேசுறீங்களா சித்திக் நீங்க?
1: இதுக்கு முன்னாடி பேசிருக்கேன் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாலே.
0: 2 வருடத்துக்கு பின்னால இப்ப பேசுறீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: காலை நேரத்துக்கு தகுந்த ஒரு உற்சாகமான புது திரைப்பாடு தாங்க
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நிறைவு பெற்றது பாட்டு வேணுமா. பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி மற்றும்
1: அஜிதா. நன்றி நேர்களே. நேரம் காலை 8:50.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாசகால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், 3 மாசம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாச காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாச காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளையெல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிப்போக்கர்கிட்ட ஒப்படைத்தேன். அவரை பத்திரமா அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும். அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த 3 பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த 3 பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு.

0: முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டா விளங்குறான். இந்த காலத்துல இது மாதிரி இளைஞர்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். இரண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மளால் செய்ய முடியறதில்ல, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டால், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்கலாம் திரை இசை. பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது தக் லைஃப் திரைப்படத்திற்காக.

0: தனியா வா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம்

0: சரிதாமா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
1: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
2: அது வந்துனே,
1: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
3: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி
3: தொடர்வது செய்திச்சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
5: சுருக்கம். வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்கு ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அடுத்ததாக கேட்க போற நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

அனைவருக்கும் சூப்பரான குட் மார்னிங். உற்சாகமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆயிருக்க இந்த பிஸியான சாட்டர்டே மார்னிங் டைம்ல எனர்ஜி ஏத்துற மாதிரி சாங்ஸ் கூடவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்கு. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

是哪那几大？நிகழ்ச்சியை ஒரு வைபான சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாடல் கேட்டு வந்துருங்க சத்தியம் படத்துல இருந்து.

பிஸியான மார்னிங் டைமா லைட் ஆக்குற மாதிரி சூப்பரான மியூசிக்கோட வளமந்துட்டு இருக்கு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல இது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேரம் காலையில 9:10 நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு May 9 சிறப்புகள் குறித்து தான் கேட்க போறோம். இன்னைக்குதான் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களோட பிறந்த நாள். 1866 இதே May 9 தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற ரத்னகிரி மாவட்டத்தில் கோட்லக் அப்படின்ற இடத்துல கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் பிறந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம்தான் உலக வலசை பிறவிகள் தினமானது அனுசரிக்கப்படுது. இன்ஃபர்மேஷன் கேட்க காத்துட்டே இருங்க. அதற்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்திருங்க வீர சிவாஜி படத்துல இருந்து.

கார்சல் இன்ஃபர்மேஷனை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க போற இன்ஃபர்மேஷன் பரினா சக்கஸ் அப்படின்ற ஒரு விலங்கினத்தை பத்தினது. சுமார் 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் அமெரிக்க பகுதிகளில் வாழ்ந்து வந்த அந்த நிலத்தோட மிகப்பெரிய வேட்டையாடி மிருகம்தான் இந்த பரினா சக்கஸ். அந்த விலங்கோட நீளம் 16 மீட்டருக்கு மேலேயும் அதோட எடை சுமார் 1.7 டன் வரைக்கும் இருந்துச்சான்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

சூப்பரான சாங்ஸ் கேட்க நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போற இன்ஃபர்மேஷன், உரோபியா மெட்டிகுலேட்டனா அப்படின்ற பூச்சி தன்னை வேட்டையாடி விலங்குகளிடந்து காப்பாத்திக்க ஒரு இறந்த இலையை போல மாத்திக்குமா? இன்ஃபர்மேஷன் கேட்டலாம், அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டலாம். ஜெமினி கணேசனும் சுரிலிராஜனும் படத்துல இருந்து.

என்னது, கடலுக்கடியில ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியே குடியிருக்கிறாங்களா? ஆமாங்க, கோரல் ரீஃப்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பவள பாறைகள் ஆக்சுவலா ஒரு உயிரின கூட்டம். அதை தான் நான் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னேன். ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி உயிரினங்களா சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா உருவானது தான் இந்த பவளப்பாறைகள். பாட்டு கேட்டுருங்க, சகுனி படத்துல இருந்து.

வானிலிருந்து பொழியும் அறிவுரையாக, இந்திய தேசத்தின் ஒருமைப்பாட்டின் குரலாக, நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இனிமையான இசையுடன் இன்ஃபர்மேஷன் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் விருந்து படைத்துக் கொண்டிருக்கும் நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தொழில்நுட்பம் என்னதான் வளர்ந்தாலும் வானொலியின் நேரலை தரும் உணர்வு தனித்துவமானது. 90 ஆண்டுகள் பயணத்தை கடந்து டிஜிட்டல் வடிவிலும் நம்முடன் பயணிக்கும் ஆகாஷ்வாணிக்கு இனிய 90ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.

டிரைவ் டைம் பேஜ் காத்திருக்க நிரமல நிகழ்ச்சியில அடுத்ததா மாண்புமிகு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பகுதியில February 15, 2019 அமலுக்கு வந்த பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் திட்டம் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வயது நிறைவடைந்த பிறகு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்யறதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த திட்டம் மூலமா தகுதியுள்ள தொழிலாளர்களுக்கு 60 வயசுக்கு மேல மாசம் 3000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படுது. அடுத்ததா பாட்டு கேட்டுலாம். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்துல சேர்றதுக்கான தகுதி வரம்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நபர் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். அவங்களோட மாச வருமானமானது ₹15,000 இல்ல அதற்கு குறைவாகவோ இருக்கணும். சரி, எந்தெந்த துறையை சேர்ந்த தொழிலாளர்கள்லாம் இந்த திட்டத்துல சேரலாம்? பாடல் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்துல என்னென்ன துறையை சேர்ந்த தொழிலாளர்களாம் சேரலான்ற தகவலை இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெருக்கள்ல வியாபாரம் செய்யறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யறவங்க, விவசாய தொழில் அப்படின்ற தொழில செய்யறவங்க இந்த திட்டத்துல சேரலாம். ஏன்னா இந்த வேலைகள் எல்லாமே அமைப்பு சாரா தொழில சேருது. தொடர்ந்து இந்த திட்டம் குறித்த தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னால பாட்டு கேட்டலாம். பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து.
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்துல வயசுக்கு ஏத்த மாதிரி மாசத்துக்கு ₹55 இருந்து ₹200 வரைக்கும் சந்தா தொகையா கட்டலாம். இதன் மூலமா 60 வயசுக்கு மேல ஆகிறப்ப அவங்களுக்கு மாசம் மாசம் ₹3000 வீதம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். சரி, இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன், அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. காக்கி சட்டை படத்துல இருந்து

0: திங்கி போட தள்ளி நான் மொழிக்கும் தள்ளி எனது
1: கட்டிக்கிடே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களா ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் மற்றும் மொபைல் நம்பர் வேணுங்க. இன்னைக்கு டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியில் கேட்டிருச்ச இன்ஃபர்மேஷன் மற்றும் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுவது அஜிதா. நன்றி நேர்களே.

கேட்டு மட்டினு ஒரே முட்டா தொட்டினு ஓட விட்டு குத்தின்னு சாபம் வாங்கி செத்தானா கொலை குத்தே. ஏ கொலை குத்தே, ஏ கொலை குத்தே, ஆமா கொலை குத்தே. சில்லா கிட்டும்மா, சில்லா கிட்டும்மா, சில்லா கிட்டும்மா. சீமா போல வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சீகாலியா இல்லாம முக்கோலியா செத்தாக்கா டபரா குத்தே. ஏ டபரா குத்தே, ஏ டபரா.

சீன போட்டி கண்டிக்கின்னு சில்ற வாரி கல்ற உள்ள அல்பாய் சில சில்லா கீட்டும்மா சில்லா கீட்டும்மா சில்லா கீட்டும்மா.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவிக அரசு அமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11ஆம் தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். குடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்பம். நம்மளோட விருந்தினரான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாஸ்கர் அவங்களோட விருப்பத்துல தொடர்ந்து பாடல்களை கேட்க இருக்கும். உங்களுக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது அந்த மாதிரிதான் ரொம்ப பிடிக்குமா? சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பழைய காலங்களில் கூட்டுக்குடம்பு இருக்கும் போது குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. பாட்டி இருந்தார்கள், சொல்வார்கள், அவர் மகன்கள் தவறுகள் செய்தால் பெற்றோர்கள் கண்டிப்பார்கள். இப்பொழுது குடும்பம் மட்டும் கணவன் மனைவி மட்டும் முடிந்தால் ஒரு ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்கள், தனிமையில் வாழ்கிறார்கள்.
0: இப்போ இந்த தருணத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் என்ன பாடல்களையா கேட்கலாம்?
1: உலகில் உள்ள மதங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளும் ஒரே விஷயம் அன்பு. இரண்டு உலகங்களுக்கு இடையே நிலவும் அன்பை அன்பாக சொல்லும் இப்பாடல் எங்கள் விருப்ப பாடல். வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படத்தில் எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா என்ற படம்.

0: சரிங்கய்யா, இப்போ நீங்க 30 வருஷமா ஆசிரியர் பணியில இருந்தீங்க. உங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறவங்க, அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுங்கய்யா?
1: நம்மகிட்ட படித்த மாணவர்கள் நம்மளோட உயர்ந்த பதவியில் இருக்கும்போது நமக்கு எந்த பொறாமை எதுவும் கிடையாது. நம்மகிட்ட படித்தாலும் நம்மளோட திறமையாக வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் பாடம் நடத்துவோம். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அறிவுரை கூறி வாழ்க்கையில் எந்த பதவி கிடைத்தாலும் அதில் உண்மையாக உழைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மாணவர்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி.
0: உங்களுடைய நட்பு அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லலாமே.
1: கொரோனா காலத்தில் ஆதரவற்றோர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல மற்ற ரோட்டில் திரும்பி மக்களுக்கு எல்லாம் எந்த வித உணவு வசதி கிடைக்காமல் இருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு உதவ வேண்டும் என நினைத்து நண்பர்களாக சேர்ந்தோம். எல்லோரும் நிதி உதவி அளித்தார்கள். அதை வைத்து 5 நாட்களுக்கு 3 நேர உணவு எல்லோருக்கும் அவர்கள் இடத்துக்கு போய் கொண்டு போய் கொடுப்போம். அந்த நிகழ்ச்சி ஆரம்பம் தான் எங்க நண்பர் வட்டாரம் தொடர்ந்து.

0: சேவை செய்துவிட்டு இந்த சேவை தொடர்ந்து நீட்டித்து வருகிறோம். ஏழை மாணவர்களுக்கு கல்வியை கற்பதற்கு பணம் கட்டுவது, மருத்துவ சேவை செய்வது, இந்த போன்ற நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
1: ரொம்பவே மகிழ்ச்சி. ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்க உதவி செய்யறது, மருத்துவ உதவிகள் செய்யறது, இப்படின்னு உங்க நட்பு வட்டத்தோட சேர்ந்து நீங்க நிறைய உதவிகள் செய்யறீங்க. உங்க நண்பர்களை பத்தி பேசுறதுனால இப்போ இந்த டைம்ல உங்களுடைய விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கணும்னு தோணுது?
0: எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகும் நட்பை நல்ல நட்பு என்பதை சொல்லும் இந்த பாடல் என் விருப்ப பாடல். தளபதி என்ற படத்தில் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ற பாடல்.

0: ஓய்வு நேரத்துல மதுரை வானொலி நீங்க கேப்பீங்களா?
1: சின்ன
0: வயசு கல்வி அனுபவம் எப்படிங்கய்யா இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்களேன்.
1: சின்ன வயசுல வந்து நான் சாதாரண சுமாராக தான் படிப்பேன், கிராமப்புறத்துல தான் படித்தேன், அரசு பள்ளியில படித்தேன்.
0: கல்லூரி படிப்பெல்லாம் எங்க முடிச்சீங்க?
1: கல்லூரி வந்து கோயில்பட்டி ஜீவியன் காலேஜில் பியூசி படிப்பு படித்தேன். விருதுநகரில் பிஎஸ்சி பட்டப்படிப்பு செந்தில்குமார் கல்லூரியில் படித்தேன். சென்னையில் அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவ கல்லூரியில் படித்தேன். பிஎட் வந்து தூத்துக்குடி பிஓசி கல்வியல் கல்லூரியில் படித்தேன்.
0: ஐயா, ஒரே ஊர் இல்லாம ஊர் ஊரா போய் படிச்சிருக்கீங்க இல்லீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரி, இந்த மாதிரி எல்லாம் போகும்பொழுது இப்படி பாடல்லாம் கேட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி டிராவல் எல்லாம் பண்ணும்போது அப்படின்ற மாதிரியான பாடல் ஏதாவது கேட்கலாமாங்க ஐயா? இப்போ உங்களுடைய விருப்பத்துல.
1: ஒரு குடும்பத்தின் மூத்த மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லும் இந்த படம் என் விருப்ப படம். அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் தெய்வம் தந்த வீடு மீதி இருக்கும்

0: ரொம்பவே அழகா உங்களுடைய வாழ்க்கை அனுபவம், சிறு வயது கல்வி, எங்கெங்க படிச்சீங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பாடல் கேட்டா எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி ஒரு பாடல் என்னங்கய்யா உங்களுடைய விருப்ப பாடல்?
1: இசையை ரசிக்காத மனிதர் இல்லை, இசையை ரசிக்காதவர் மனிதரே இல்லை என்று சொல்ல வைக்கும் இந்த பாடல் என் விருப்ப பாடல். நாடோடி பாட்டுக்காரர் என்ற படத்திலிருந்து வனமெல்லாம் செண்பகுப்பு என்ற பாடல்.
0: அழகான பாடலுங்கய்யா, ரொம்ப அருமையா கேட்டிருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்காக வழங்கிடலாம் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: இந்த தருணத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடலா என்னங்கய்யா கேட்கலாம், உங்களுடைய விருப்ப பாடலா?
1: மாத வருமானத்தை நம்பி மட்டுமே வாழும் குடும்பங்கள் நம் நாட்டில் மிகவும் அதிகம். அப்படிப்பட்ட குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நகைச்சுவையோடு சொல்லும் இந்த பாடலின் விருப்பப்படல். முதல் தேதி என்ற படத்தில் 1-20 வரைக்கும் என்ற பாடல்.
2: 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி 1-20 சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21-30 வரைக்கும் திண்டாட்டம் 21-30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம்.

கொஞ்சம் அகலமாகி ஆண்டி பாப்பா திருவத்தொண்டிலே ஆமா தன் படனே திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் இல்லறையை போட்டு வைப்பா தேனி கொண்டிலே.

சிகரெட் பீடி வெட்டில பார்த்து விற்பனை அதிகம் ஒன்றிலே தெருவில் எறிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தரையில் நடந்து வருவார் இருபத்தொன்னிலே நண்பர் நடமாட்டம்

0: ஆன நினைவுகளையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் ரொம்பவே அழகா நேயர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
1: என்னோட விருப்ப பாடல்களை எல்லோரும் கேட்கும் விதமாக ஆகாசவாணி வழி ஒளிபரப்பதற்கு என மிக்க நன்றி. ஆகாசவாணி 90 வருடம் ஆரம்பித்து நினைக்கின்றேன். ஆரம்ப கட்டங்களில் எந்த விதமான தொலைத்தொடர்பு இல்லாத காலங்களில் ரேடியோ மட்டும்தான் நமக்கு ஊடக தொடர்புக்கு இருந்தது. அப்பொழுது முதல் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற ஆகாசவாணிக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती है.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉग इन करें.
4: आकाशवाणी

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஷ் ஃப்ரம் எஃப்எம் 100.9ல நேயர்கள் கேட்க போற நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில 2008 பி வி பிரசாத்தோட இயக்கத்துல விஜய் ஆண்டனியோட இசையில நகோல் மற்றும் சுனினாவோட நடிப்புல வெளியான காதலில் விழுந்தேன் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் தான் கேட்க போறோம். கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: This is a song that is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடி சத்தா மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க மாடி சத்தா மனுஷன் தோல வச்சு மேல

வச்சான், ராக்கெட்டை போல் சொல்ல வச்சோம், ஏற வச்சோம்,

பொறுக்குது, எலிபண்டு கேட்டல கெக்கு மேட்டர் விக்குது, எல்லீசு ரோட்டுல புள்ளிவான நிக்குது, வேட்டையாடி முடிங்கடா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில காதலில் விழுந்தேன் திரைப்படத்தில இருந்து 6 பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். மீண்டும் நாளை காலை 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில வேற ஒரு திரைப்படத்தில இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 11:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது கண்ணாடி மாளிகை. தினம் தினம் ஒவ்வொரு தலைப்புல வந்து கருத்து பரிமாறும் நிகழ்ச்சியாக தான் கண்ணாடி மாளிகை வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கான தலைப்பு அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நேரெல்லாம் ஆர்வமா காத்துட்டே இருப்பாங்க. என்ன தலைப்புன்னு சொல்லிடலாமா தமிழ்ச்செல்வி?
1: கண்டிப்பா சொல்லிடலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கோடை மழை. அதுவும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ கோடை மழையை பத்தின நிறைய அனுபவங்கள் எங்ககிட்ட இருக்கு, நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை பகிர வரலாம். 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னினைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில கோடை மழையை பத்தி பேச காத்திருக்கிறோம். நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: அஜிதா. வணக்கம் நேயர்களே. அதாவது கோடை மழை அப்படின்னு சொன்னோடவே உங்க மூஞ்சில வந்து ஒரு புன் சிரிப்பு எட்டி பார்த்துச்சு.
1: கண்டிப்பா.
0: ஏன்னா சுளீர்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும், வெக்க அப்படியே 45-50 degrees வெயில் அடிக்கும் போது ஒரே ஒரு மழை அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த வெதரை மாற்றி விட்டு சிலி சிலி சிலின்னு ஆக்கி விட்டு போயிடும். இப்போ எப்படி நம்ம மதுரையில் இருக்கோமா இல்லை கொடைக்கானலில் இருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு கிளைமேட் இருக்குது இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு புன்சிரிப்பு வந்த மாதிரியே ஒரு நேர் மூஞ்சிலே புன்சிரிப்பு வந்துருச்சு போல. உடனே லைன் பிடிச்சி வந்துட்டாரு. யார் எங்கேருந்து பேசுகிறாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: கருத்து விதைகளுக்கு அறிவிக்கிற வெளிச்சத்தையும் மதுரை பண்பலகின் கண்ணாடி மாளிகையும் அன்பு தொகுப்பாளர் தமிழ்ச்செல்வி அவர்களையும் வணங்குவது. பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. கோடை மழை அப்படின்னு சொன்னே உங்க நினைவுக்கு வர விஷயங்கள் என்ன?
2: அதான் கோடை மழை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இருக்க நிலைமையில வந்து வெயில் அதிகமா இருக்கும்பொழுது வெயில் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதை இது கட்டுப்படுத்துவதற்கு தோதாக இந்த கோடை மழை பெய்வது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. கோடை மழை நம்ம அந்த வாடை காற்றும் படும்பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது, அந்த மழையில நனைவும் திரும்ப

0: இந்த வெயில் நேரம் மலையில கோடை மலையில
1: ம்
0: மழை விளையாடுவோம். அதனால கோடை மலை என்பது வரவேற்கத்தக்கது. அந்த கோடை மலையினால இந்த வேனல் கட்டி இது போன்ற குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் வராது. கோடை மலை வந்துச்சுனாக்க அந்த வெயிலால் இருக்கக்கூடிய தாக்கம் அது வராது. அதனால கோடை மலை வரவேற்கத்தக்கது மேடம்.
1: சரிங்க, நன்றி வந்து கருப்பை பரிமாறி விட்டதுக்கு. இதோ அடுத்த இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக இருக்கு. நாங்கள் கேட்குறது வந்து கோடை மழை எப்படின்னா அந்த சம்மர் சீசன் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு வரும். எல்லாருமே நம்ம சின்ன வயசில் லீவில் இருந்திருப்போம் வீட்டில் கோடை விடுமுறைன்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் வந்து ஃபன்னியாக ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், நகைச்சுவை உணர்வோட உங்கள் கசின்ஸோடையா இருக்கலாம், வீட்டில் இருக்க அப்பா அம்மாவோடய இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேரிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், குடியரசு காட்சி மாயன்.
3: சொல்லுங்க, கோடைமலை பத்தி
2: பேசலாமா? கோடைமலைன்றது அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரி இருக்குன்னு மதராசால வந்து அப்படிதான் இருக்கு. அவனால தேதியெல்லாம் ஆரம்பிச்சது மழை, அதாவது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நைட் எல்லாம் ஃபுல்லா மழை பெய்யறதுனால கொடைக்கானல் மலை தான் பிள்ளைங்க இருக்கு குடித்தரையில. அதாவது கோடைமலைன்றது ஒரு வரம், நான் சொன்ன வருண் நபாகன வேண்டிய வருண் வரன் வரம் தான் நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்றீங்கன்னா, வெயில் சுட்டரிக்கும் போது அக்னியில வந்துருக்கு, ஒரு வாரம் மழை பெய்யுதுன்னா அந்த அக்னி தாக்கத்தை மழை வந்து தனிச்சு கூலிங் கொடுக்குது. இது கொடைக்கானல் ஊட்டியில தான் கிடைக்கும், இது இங்கே நமக்கே கிடைக்கிறதுனால வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன்.
1: நன்றி நன்றி.
3: அதாவது கோடைமலை வந்து வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யூஸ்வலா வந்து சம்மர் சீசன்ல வந்து கண்டிப்பா எல்லாருமே ஏசி இல்லாம தூங்க முடியாது இல்லையா? ஆனா அந்த கோடைமலைனால நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரு மின்சாரம் வந்து சேமிப்பு நடக்கும். ஏன்னா கண்டிப்பா நம்ம ஏசி போட மாட்டோம், இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபேனே போட மாட்டோம்.
1: வீட்டுல குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா செலவினங்கள் கம்மி ஆகுது அப்படின்றனால. இப்ப அடுத்து கருத்து சொல்ல வந்திருக்க நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கொஞ்சம் அந்த சந்தோஷத்துல நம்ம இந்த பாட்டு படிச்சு ஆடுறோம் போல தோணுது. அடட மலடான்னு பாட்டு அப்படி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேடம். கோடை மழை பெய்யறதுனால மக்கள் கொஞ்சம் கூலுமையா இருக்காங்க.
1: அதாவது இன்னைக்கு உங்களுக்கு டபுள் சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு நிலையத்துல பேசுறோன்ற ஒரு சந்தோஷம்.
3: இப்ப அவங்க வந்து அந்த பாடல் சொல்லி ஆடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்களா, சோ உண்மையாவே நம்ம அந்த பாடலை கேட்டா என்ன?
1: கேட்டு வந்துருவோமா? பாடலை கேட்டு தொடர்ந்து நிறுவோம்.
3: இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: அதாவது நேயர் சொன்னாங்க, அடடா மழடா அடமழடா, இப்போ அடமழை எல்லாமே வந்து நடுராத்திரியில தான் வருது. 3 மணி வாக்கில் அப்படியே என்னடா படப்படப்படப்படன்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படி பெய்கிற கோடை மலையை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆகாஷ்மணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: கோடைமலை பத்தி நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0452 அப்படின்ற மதுரை முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் அணைக்கலாம். இப்போ

0: உங்கள் பேச கதற்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: ம், பேர் சொல்லுங்க.
1: நான் ஜீவன் சுந்தரமணி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, கோடைமலை பத்தி.
1: கோடைமலை பேருது ரொம்ப சந்தோஷம்மா.
0: ம்,
1: அதே பெயர் இரவுல பேருது ரொம்ப சந்தோஷம்மா.
0: இரவுல பெயருது உங்களுக்கு தெரியுதா?
1: ஆ, தெரியுதுமா.
0: நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம் இல்லையா?
1: கொஞ்சம் மலை 5 மணிக்கு தான் வந்துச்சு.
0: ம்,
1: நல்ல சரியான மலை.
2: காசிமாயனையா,
3: ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்களோட வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாமா?
2: இப்ப தள்ளி வந்துட்டேன்.
0: சொல்லுங்க.
2: இப்ப கோடமலை பெஞ்சதுனால புல்லு போட்டோம்னா இந்த புல்லு புளிச்சி எல்லாம் பலவடிக்கு மொச்சிக்கிறோம். பலவடிக்கு எடுத்து காலத்துக்கு புளிகிறப்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வருஷம்னா மழை பெய்யும், நல்லா இருக்கும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும்.
3: சூப்பருங்க, சூப்பருங்க. நன்றி, நன்றி. உங்கள் அதாவது நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ நான் சொன்னேன் எனக்கு ஏன் இந்த தலைப்பு இன்னைக்குன்னு சொல்லி நிறையா நேயர்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. என்னன்னா, கோடை மழைன்றப்ப நிறையா பேருக்கு வந்து அவங்க குழந்தை பருவம் நினைவுக்கு வரும். எனக்கும் அப்படி தான். ஒரு நல்ல கோடை விடுமுறை, வீட்டில் நானும் அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தோம். அப்பா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. கோடை காலத்துக்கே உரித்தான ஆலங்கட்டி மலை. என் வாழ்க்கையிலே எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஆலங்கட்டி மலை பார்க்குறேன். டம்ளர்லலாம் பிடிச்சி பிடிச்சி அந்த ஐஸ் கட்டியை பிடிச்சி விளாடு, பிடிச்சி விளையாட அதை தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படின்னு. அப்போது எங்கள் அப்பா வந்து மலை நல்லா கொட்டுது, கொடை பிடிச்சிட்டே கையில் சூடாக ஒரு பார்சல் வேண்டுறாரு. என்னன்னு பார்த்தா சுட சுட சுட ஹல்வா. அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே அந்த அல்வாவை சாப்பிட்டது. இப்போயும் எவ்வளோ அதுக்கப்புறம் அல்வாலாம் சாப்பிட்ருப்போம், இன்னும் அந்த ஒரு மெமரி நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா? அது அது மொதல் ஆலங்கட்டி மலை, அந்த சூடான அல்வா. அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கு அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 2530 170 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், 2530 171 என்ற எண்ணில் அனைத்து நேர்களும் வரலாம்.
0: இணைப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நிறைய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நேயர் கூட சொன்னாங்க, மிட் நைட்ல வந்து மழை வருது அப்படின்ட்டு. யூஸ்வலாவே நம்ம நல்லா தூங்குவோம், அதுவும் இந்த மிட் நைட்லாம் சொல்லவா வேணும்.
3: நல்ல தூக்கம் வர நேரம்.
0: ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா மிட் நைட்ல நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா போன் போட்டு சொன்னாங்க, நேத்து மழை பெஞ்சிச்சே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். ஏன்னா நம்மளாம் தூங்குனா அடுத்து எந்திரிக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து மிட் நைட்டில் மழை பெய்யுறது அப்படின்றது ரொம்பவே அருமையான விஷயம். தொடர்ந்து நீங்கள் பேச கற்றுக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: ரெண்டு மேடத்துக்கு வணக்கம். மாதிரி காலத்துல இருந்து பஞ்சாவ நம்பிச்சேன் மேடம். காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பேசுற அந்த ஒரு சந்தோஷம் உங்க குரல்ல தெரியுது.
4: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: சரி சொல்லுங்க, கோடைமலை பத்தி சொல்லுங்க
4: மேடம். கோடைமலை சூப்பர் மேடம், சூப்பரா சூப்பர் மேடம். முந்தா நாளும் பேஞ்சிச்சு பாருங்க, அந்த பாயசாமத்துல பேஞ்சிச்சு மேடம் மலை மேடம். அது சூப்பர் மேடம்.
0: அதாவது இவங்க சொல்றதுலயே தெரியுது எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா?
4: ஆமா மேடம், இப்ப வரைய ரசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இருக்க பாருங்க, இதே மாதிரியே இருக்க கூடாதா? அக்கின் நட்சத்திரத்துல இப்படி இருக்கிறதுலாம் ரொம்ப அதிர்ச்சியம் மேடம், ரொம்ப அது. ஆத்திர அளவு இறங்கிட்டு போனதுல இருந்து மலை தான்.
3: சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு வெயில். என்னடா இது, இன்னும் மே மாசமே வரல, அக்னி நட்சத்திரம் கூட ஆரம்பிக்கல, அந்த அளவு வெயில் அடிக்குது அப்படின்றப்ப இப்ப ஏதோ பருவமழை காலங்கள் மாதிரி வந்து இடி எப்படி இடிக்குது, மின்னல் விட்டுறதாகட்டும், அப்படி சூப்பரா மழை பெஞ்சிட்டே இருக்கு. அடுத்த நேரம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டலாம். மறக்கம்.
5: வணக்கம்மா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். நலமா இருக்கீங்களா எல்லாரும்?
0: எல்லாருமே நலமா இருக்கும், சொல்லுங்கம்மா.
5: அது கோடைமலை சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வர்றது, நாங்க வந்து குடும்பத்தோட இதுக்கு போயிருந்தோம், மணிமுத்தாறு டேமுக்கு போயிருந்தோம் வெளியில. அப்ப என்னோட மச்சான் வீட்டு பிள்ளைங்க, ஒரு ரெண்டு பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேரு, நாங்க 4 பேரு, ஆக மொத்தம் 7-8 பேர் போயிருந்தோம்மா. மணிமுத்தாறு டேமுக்கு மேல வந்து பஸ்ல போயிருந்தோம். மேல அந்த கோதையாறு மணி இது மாஞ்சோலைன்னு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். சித்திரை மாசம் தான் அந்த பிள்ளைகளுக்கு லீவ் விடவுமே போயிருந்தோம். நல்லா வெயில் போட்ட நேரம் அங்க போய் அந்த போய் சுத்தி பார்த்துட்டு, அந்த தேயிலை தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கு மேல உச்சியில ஒரு கல் இருக்கும், அந்த கல் மேல ஏறி நின்றா எல்லா இடமும் தெரியும். அங்க போய் நிக்கும் போது பேஞ்சிச்சு பாருங்க மழை, கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. அந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சி, நல்ல உடல் பூரா நனைஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே. அப்போ அதோட வீட்டுக்கு போக

0: வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓடி வந்தான். ஓடி வரும்போது சின்ன சின்ன அந்த வண்ணத்து பூச்சிய, அந்த சின்ன சின்ன பறவைக, அந்த தேயில தோட்டம், அதை என் பிள்ளைய அதையும் விட்டுட்டு அதுகளை அதுல நின்று போட்டோ எடுத்துச்சுக்க பாருங்க. அதுல மழை விளையோட நின்றுச்சு. ஏமா முன்னாள் சளி பிடிக்குமா அப்படின்னு சொன்னா, இந்த அனுபவத்தை இந்த ஒரு அழகான காட்சிகள் எல்லாம் யாருனாலையும் வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு, பேசாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த மழையோட போட்டா பிடிச்சிச்சுக்க. போட்டா பிடிச்சிட்டு இறங்கி வரும்போது ஒரு நாயர் கடை, கேரளா நாயர் கடை, அங்க வந்து ஹோட்டல் வச்சிருந்தாரு அவரு. அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டான். சுட சுட சாப்பாடு, சோறு, பட்டக்குழம்பு, அந்த இது அவியல் கறின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி அப்பளம், பெரிய பெரிய அப்பளமும் பொறுத்து சுட சுட சாதத்தை கொண்டு இருந்தாரு. ஆவி பறந்துச்சு பாருங்க, மலை மேல தள்ளுன்னு பெய்யுது. உள்ள உக்காந்து அந்த சுட சுட சாப்பாடு சாப்பிட்டோம் எல்லாருமா சேர்ந்து. ரொம்ப பசி வேற அந்த நேரம், எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டு வந்த நேரம்.
1: அதாவது எங்களுக்கே பசி இல்லைனாலும் உங்க வர வச்சிருவாங்க போல. சூப்பர்,
0: எங்களுக்கு அருமையான அனுபவம் அது. அதை நான் என்னைக்குமே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த சாப்பாடும் ரொம்ப சுவையான சாப்பாடு, மணி நேரத்துல அந்த சுட சுட சாப்பிடுறது ஒரு அளவு இல்லையா?
2: ஆமா ஆமா, நன்றி நன்றிமா, நன்றி, ரொம்ப அருமையாவே சொன்னீங்க, நன்றி. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்பதற்கு முன்ன கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: செய்வுடைய செய்
1: ஆகாஷ்வாணியில்
2: நேயர் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இணைப்புல பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கடற்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா? இருவரும்
2: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
2: சொல்லுங்க, அதே உற்சாகத்தோட உங்க கோடை மழை அதை பத்தின மெமரிஸ் அனுபவங்கள் ஷேர் பண்ணலாமே
3: மேம். வேலூர்ல இப்பதான் மேம் ஒரு 3 days பிஃபோர் பயங்கர மழை அப்படிங்கறது தெரிஞ்சது. அதை என்ஜாய் பண்ண இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது வெய்ய காலமாப்பா, வேலூர்ல வெய்ய காலத்துல இப்படியா அப்படின்ட்டு நம்ப முடியாத அளவுக்கு 3 நாள் ரொம்ப கிளவுடியா அந்த ஒரு கிளைமேட் அப்படிங்கறது இப்ப இருக்கு.
2: ஆமா, வேலூர்னாலே வெயில் எப்பயுமே சதம் அடிக்கிற ஊரு வெயில்ல.
3: ஆமா, எங்க அம்மா இன்னைக்கு காலையிலதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சந்திரசேகர் இந்த வெயில் காலத்துல நம்ம சமர்ச்சிலாம் போல இருக்கு, ஒரு பாசிட்டிவா இருக்குப்பா, 3 நாள் நம்ம தப்பிச்சோம் இந்த வெயிலுடைய தாக்கத்துல இருந்து. உண்மையாலுமே ரொம்ப கூலா இருக்கு கிளைமேட் அண்ட் ரொம்ப கிளவுடியாவும் இருக்கு. இது என்னால மறக்க முடியாது. சிறிய வயதுல அந்த ஒரு வெய்ய காலம் அப்படிங்கும் பொழுது மேம் காலங்காத்தால ஒரு 6:30 அம்மா பாட்டி நானு எல்லாருமே அந்த வடகம் அப்படிங்கறது செய்வாங்க. அப்ப வெய்ய வரத்துக்கு முன்னாடி அந்த வடகத்தை காய வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு

0: வித்தியாசம் வித்தியாசமான வடகம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க போட்டுருவோம். அப்ப திடீர்னு மழை வர மாதிரி இருக்கும், அந்த கோடி மழை வரத்துக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஓடி நாங்க அந்த இதை எடுப்போம். அப்போ அந்த என்ன சொல்றது, மண் வாசம் இப்பதான் மேம் வரமாட்டேங்குது. அந்த கோடி காலத்துல அப்படியே காஞ்சு அந்த நிலத்துல தண்ணீர் விழுந்து அந்த ஒரு வாசம் வருது அப்படிங்கும் பொழுது அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும். நிறைவு ஒண்ணு சொல்லணும்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த கோடை மழையில அப்படியே கொஞ்சம் எஸ்ஸாகி அம்மா அப்பாவுக்கு தெரியாம நினைஞ்சு நினைஞ்சு அதே ஈரத்துணியில அப்படியே அந்த கப்பல்லாம் விட்டு யாருடைய கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகுது அப்படிங்கிற அந்த நினைவுகள்லாம் நீட்டி பார்க்கும் பொழுது அடடா சூப்பரா இருக்குப்பா அப்படின்ட்டு தான் மேம் நினைக்க தோணுது.
1: அதாவது யாருடைய கப்பல் முத போகுது, இந்த கடல எந்த கப்பல் முங்காம போகுது அப்படின்றது நம்ம போட்டி போடுவோம் இல்லையா.
2: இவர் வந்து நிறைய என்னோட சிறுவயது நினைவுகள் எல்லாம் தூண்டி வர்றாரு. சொல்லுங்க தமிழ்ச்செல்வி, இப்ப நான் வந்து ஒரு அனுபவம் சொன்னேன், உங்களுக்கு கோடை மழைன்ற சொன்னதும் என்ன சொல்லணும்னு தோணுது உங்களோட அனுபவமா?
1: அதாவது நீங்க கேட்டோன்னு எனக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது, இப்ப வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொடை எடுத்துட்டு போறோம், ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அது மழைக்காக தான் கொடை எடுத்துட்டு போற ஒரு சூழல் அமையுது. ஏன்னா யூஸ்வலா வந்து யாருக்குமே அந்த வெயிலில் போகிறது பிடிக்காது இல்லையா. ஸோ அதில் வந்து நம்மளை செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடை எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் அது வந்து நமக்கே ஒரு மாற்றம்ங்கிற மாதிரி கடைசியில் அது மழையாக வந்துடுது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம வந்து இந்த துணிகளை வந்து மொட்டமல்ல காயப்படும் பொழுது வந்தாரமாக இருக்கு, இப்போ மழை வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே போயிட்டு இருக்கோம், இப்போ நம்ம துணிமணியை உள்ளே போடணுமா வெளியே போடணுமா, உள்ளே போட்டால் காயுமா இல்லை வெளியே போட்டால் மழையிலேருந்து தப்பிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்லாம் வருது. வீட்லயே நீங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா?
2: ஆமா, அதுவும் துணி துவைச்சிட்டு சில நேரம் எடுக்காம விட்டோம்னா அடுத்த நாள் மழையில அதுவும் நனைஞ்சிடும், இன்னொரு ரெண்டு நாள் சேர்த்து காயும் துணி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்போ ஒரு நேயர் இனிப்புல காத்துட்டு இருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மயிலை மாவட்டம் டி கல்விப்பட்டில இருந்து ஜெயக்குமார் என்று பேசுறேன் மேடம்.
2: ஜெயக்குமார் சொல்லுங்க உங்க அனுபவம்.
3: வாழ்த்துக்கள் மேடம். இப்ப வந்து கோடை மழை வந்து யாருக்கும் இடைஞ்சு இல்லாம ஒரு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு சாயந்தரம் 7 மணிக்கு மேல இடியும் காத்தோட மழை நல்லா மழை பெய்யுது. ஆமா, அப்புறம் வந்து இல்லாட்டி 10 மணிக்கு மேல மழை பெய்யுது, காலையில 5 மணி வரைக்கும் பெஞ்சு முடிஞ்சிருது, யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்ல. இன்னொன்னு வந்து இருக்கிற வெக்கைய பூரா போய்கிட்டு குளிர்ச்சியை உண்டு பண்ணிருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோடை விடுமுறையில வந்து கோடை மழையை நம்ம வந்து வரவேற்று நல்லா கொண்டாட வேண்டும் என்று அனைத்து நேயர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு தொடர்ந்து நேயரை சந்திப்பதற்கு நான் கேட்டுவிடலாம் ஒரு பாடல்.

0: ஆமா, மழை நனைய வைத்தது ஒரு நாள் தான் அப்படின்ற மாதிரி இல்லாம இன்னைக்கு வந்து டெய்லி டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ நேயர்களும் தங்களோட கருத்தை சொல்ல வந்துட்டே இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பனையா சொல்லுங்க. கோடை மழைன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: அந்த மண் வாசனையோட உளுத்துற கோடை வெயிலுக்கு இதமா, அப்படியே அந்த மலை குழு குழு குழுன்னு காத்து வரும், அப்படியே ஜன்னல் ஓரமா உட்காந்து ரசிச்சு பாட்டை கேட்டுக்கிட்டே சூடா ஒரு டீய குடிச்சோம்னா
2: வெயிலே வரவேணா, அப்படியே மலையே வந்துட்டு போட்டும் இல்லையா?
1: ஆமா,
2: சரி ஓகே,
1: குடிச்சோம்னா இதமா இருக்கும். அப்படியே நம்ம மதுரை பண்பையில பாடல்களை கேட்டுக்கிட்டு ஒரு அன்பான வேண்டுகோள்.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணை காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆலாத்தூர் யோகிராம் காலனில இருந்து ரவி பேசுறேங்க.
2: சொல்லுங்கய்யா.
3: அதிசயமான மலம் என்றோட்டம். அது ஏன்னா இவ்வளவு தூரம்

0: அளவுக்கு இத்தனை சென்டிமீட்டர் எல்லாம் தெரியும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அழகர் மலை, அழகர் வந்து அண்ணா நகர்ல தெரியல, நான் வந்து அங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை, இப்ப பாரு அம்பியா தேட்டர் போன உடனே மழை கொட்ட உடனே கொட்ட போகுதுன்னு நான் அன்னதானத்தை முடிச்சு மழை கொட்டிட்டு இருக்கேன். பயங்கரமான மழை,
1: அதுலயும் இருந்து சாமி பார்த்துட்டு தான் கிளம்பிருக்கீங்க அப்ப.
0: அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கோடை உழவுக்கு இந்த மழை பொருந்தும்.
1: ஆமா, விவசாயத்துக்கு வந்து
0: அருமையான மழை. இப்ப இந்த கோடை மலையில புஞ்சக்காடெல்லாம் நல்லா விளையறதுக்கு பயன்படும், மக்களுக்கும்

0: கோடை உழவுக்கும் இந்த மழை பொருந்தும்.
1: ஆமா, விவசாயத்துக்கு வந்து
0: அருமையான மழை. இப்ப இந்த கோடை மழையில புஞ்ச காடெல்லாம் நல்லா விளையறதுக்கு பயன்படும். மக்களுக்கும் கோழிகளுக்கெல்லாம் சீக்கு வராம இருக்கும். இல்லாட்டி டயரியா போகும், இல்லாட்டி கோழி கழிச்சல் அது இதுன்னு சொல்லி பல விலங்குகளும் அழியும் தண்ணி இல்லாம. மழை பெஞ்சதுனால மக்களுக்கும் நல்லது, விலங்குகளுக்கும் நல்லது, பறவைகளுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இந்த தண்ணி நான் பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு 10 குடம். இது வந்து விளக்கு, இது எல்லாம் வெள்ளி கிழமை பித்தளை பானை இது எல்லாம் விளக்குறதுக்கு இதெல்லாம் அப்படியே தருக்காம இருக்கும்.
2: அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி நேபல் வந்தமைக்கு. அதாவது இவங்க சொன்னாங்க அஜிதா,
1: அதுவும் இந்த கோடை மழையில வந்து நனைஞ்சா வந்து டக்குன்னு வந்து உடம்பும் சரியில்லாம போயிடும் அப்படின்பாங்க. ஆனா இவ்வளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் கேப் விட்டு வர்ற மழைனால யாருமே நனைய மாட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் வெக்கையில இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி அந்த பெயரை தான் கோடை மழை அப்படின்றப்ப அதை நனைய எல்லாருமே சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி போய் நனைவாங்க. அந்த மாதிரி நனைஞ்சு அடி வாங்கிருக்கீங்களா வீட்டுல?
2: கண்டிப்பா. ஆக்சுவலி யூஸ்வலா வந்து அந்தந்த சீசன்ல அந்த என்ஜாய் பண்ணணும். என்னதான் இந்த மழையில நம்ம வந்து மழை சீசன்ல வந்து நம்ம மழையை எதிர்பார்த்தாலும் இந்த சம்மர் சீசன்ல வந்து ஏன் நம்ம வந்து சம்மர் கட்டிலும் மழையை வந்து அதிகமா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த வெப்பத்துக்கு இந்த மழை வந்து எவ்வளவோ பெட்டரோ அப்படின்னு தோணுது இல்லையா? என்னதான் சேஞ்சஸா இருந்தாலும் நம்ம வந்து மக்கள் வந்து அதை ஈஸியா வந்து ஏத்துக்கிறாங்க. மழை பெய்யுறது எவ்வளவோ பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் மழையில பெஞ்சு எவ்வளவோ அடிகள் வாங்கியிருக்கோம், உடம்பு ரீதியாகவும் அடி வாங்கியிருக்கும். இந்த மாதிரி சளி பிடிக்கிறது, காய்ச்சல், அந்த மாதிரி அது போக வீட்டில் பேரண்ட்ஸும் நம்மளை வந்து அடிப்பாங்க, எதுக்கு தேவையில்லாமல் நினைஞ்ச அப்படின்ற மாதிரி. வாங்காத அடியா அது பல இருக்குங்க,
1: பல இருக்கு.
2: ஆமாம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எப்படி போச்சு உங்களை பொறுத்த வரைக்கும்?
2: சூப்பர். அதாவது கோடை மழை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த சீசன்ல வந்து வெயில் தானே, ஏன் இப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு நேராச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்த நேரம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப குஷியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்லேயே நல்லாவே தெரிஞ்சிச்சு இல்லையா?
1: ஆமாம், கண்டிப்பாகவே பேசின நேர்கள்கிட்டே அந்த உற்சாகம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோன்ற ஒரு உற்சாகம் இருந்துச்சு. அது போக டாப்பிக்கும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட அனுபவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க. நிறையா புது புது விஷயங்கள் நம்மளும் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பிக்கையோட இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்வது அஜிதா மற்றும்
2: தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் முற்பகல் 11:49. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா கேட்க போறீங்க துறை இசை. பாடல் கேட்கலாம் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் கேட்டுட்டு இருக்கீங்க திரை இசை. தொடர்ந்து பாடல் கேட்கலாம், தேரே இஷ்குமேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12 மணி.

வணக்கம் வணக்கம் வணக்கம் தோழிகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியாக கேட்க போறீங்க தோழிகளுக்கான தோழிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஸ்நேகிதியே. ஸோ தோழிகள் வந்து வீட்டில் வந்து வேலையை முடிச்சிருப்பீங்க, சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்களோட பேசுவாங்க, உங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் விருப்பப்படலை

0: கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுகம் தோழிகளும், 65 30 171 மற்ற அனைத்து தோழிகளும் அழைக்கலாம். இன்றைய ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் தோழிகளோடு பேசுறதுக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நான் தமிழ்ச்செல்வி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் தோழி யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கங்கள் பல.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதுக்கு முந்தைய எனக்கு பிடிச்ச வரி ஒண்ணு சொல்லிடுறேன். புகழை தேடாதே, குணமுள்ள பண்முள்ள நல்ல மனதை தேடு. அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். சரி, ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜானகி ஜபதம் படம் பேர். அதுல உன்ன நினைச்சா எனக்கு இருந்த பாட்டு.
0: சரி, கொடுத்துடலாம். நன்றி நேபல் வந்தமைக்கு உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது.

0: பாட்காஸ்ட் கேட்ட நேரம் நண்பகல் 12:06. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. தோழிகளுக்கான தோழிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஸ்நேகிதியே தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும். அடுத்த ஸ்நேகிதி யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சகுந்தலா, ஜெயின்புரம் மேடம்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: போலீஸ்காரன் மகள் படத்துல

0: உங்களுக்கான பாடல் இசைக்கு காத்திருக்கிறத ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மாய் கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதியே. இதில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 2530 170 அறிமுக தோழிகளும், 2530 171 மற்ற அனைத்து தோழிகளும் அழைக்கலாம். தொடர்ந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பூரணி.
0: பூரணி, சொல்லுங்க. மாணிக்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மணிக்குயில் படத்துலேருந்து. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல தண்ணீரிலே நிறம். அதாவது சரியா தெரியல பாட்டு.
0: சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: இந்த முகத்துக்கு வந்து கடலமாவும் தயிரும் போட்டு பேசுற ஒரு காம நேரம் வச்சுட்டு முகத்துக்கு நல்லா பிரைட்டா இருக்கும், முகம் நல்ல பளபளப்பு.
0: ஸோ இந்த சம்மர் காலத்தில் வந்து முகத்தை வந்து எப்படி பளபளப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. அது அதையும் தாண்டி உங்களுடைய கனவுகள், லைக் நான் வந்து இந்த மாதிரி வரணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கனவுகள் இருக்கிறதா?
1: அன்னைக்கு நல்லா ஓடினா நல்லா இருக்கும். அன்னைக்கு வேலையெல்லாம் சரியாக கரெக்டாக இது பண்ணிட்டு நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு இந்த மாதிரி.
0: இல்லைங்கம்மா, இது சொந்த வேலைகள் தாண்டி நான் வந்து கலெக்டர் ஆகணும் நினச்சிருக்கேன், டாக்டர் ஆகணும் நினச்சிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது நிறைவேறாத கனவுகள் இல்லை, அதுக்கு நான் முயற்சி பண்ணலை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான்
1: கேட்குறேன். அந்த மாதிரி இருக்குங்க. டாக்டர் ஆகணும் பார்த்தா இது முடியலை.
0: டாக்டர் ஆகணும் நினச்சிங்க, முடியலை.
1: ஏன்,
0: என்னாச்சு?
1: அது அடையாது, இதாயிருச்சு, உடம்பு முடியாமல் போயிருச்சு, அதனால் படிக்க போ சரியாக இது பண்ணல.
0: சரி, ஓகே. நன்றி. இணைப்பு வந்து மிக உங்களுக்கான பாடலை சேர்க்க காத்திருக்கிறது. இது ஆகாஷ் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷன் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 12:23 தொடர்ந்து சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைப்பில் பேசக்காதற்கும் அடுத்த தோழி யாரு எங்கிருந்து? வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்புகள் வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: வேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: சூப்பர். பாடல் என்ன கேட்கலாம், பிடித்த பாடல்?
1: படம் நீதானே எந்தன் பொன் வசந்தம். பாடல் என்ன ஒரு வாவா என்று சொல்ல மாட்டேன். இந்த அற்புதமான பாடல் அனைவருக்காகவும்மா.
0: சரி, ஓகே. நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்திருக்கீங்க?
1: நீங்கள் பேசிவிட்ட வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு வலிமை அதிகம்.
0: அதனால எல்லா இடத்துலயும் அமைதியா போயிடணும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: அமைதியா இருந்தா எதையுமே சாதிக்கலாங்கம்மா.
0: அப்ப உங்க சைடு சரி அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்க சைடு சரி அப்படின்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க?
1: நான் அமைதியா இருந்துக்குவேங்கம்மா, அப்புறம் சமயம் வரும்போது புடிச்சுக்குவேன்.
0: சமயம் வரும்போது பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கான பாடல் காத்திருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்.

0: உடனே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரியால்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தேனிலாம் சொன்னது. அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு தங்கை கோகீதத்துல இருந்து தஞ்சாவூர் மேலும் தாலி கட்டு நேரும் கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானும் தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: சரி ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா? சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி ஆயி போச்சு.
1: நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன், வாய்ப்பு எனக்கு அமையலப்பா.
0: ஏன் அமையல?
1: நன்றி.
0: இசைக்கு காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்.

chicken.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா

அகர்வால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக, அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின் போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:50.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஒரு திரை இசை பாடல் கேட்கலாம். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து

0: கேட்ட ரசித பாடலுடன் இந்த நிறைவு பெறுகிறது இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுவது அஜிதா. நன்றி நேர்களே. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித்.

மனம் மகிழும் இசையை ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒளிவரம் வர இருக்க நிகழ்ச்சி வசந்த கானங்கள். இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம வீட்டு தெய்வம் திரைப்படத்திலிருந்து

என்றென்றும் துவிட்டாத தேனமுது திசையான மதுரை மாநகரின் இசையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசனோட வரிகள்ல பி சுஷிலாவோட குரல்ல பாடல் கேட்டலாம். பாதுகாப்பு படத்துல இருந்து

வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு மருதகாசி. வேதாவோட இசையமைப்புல ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷிலாவோட குரல்ல பாடல் கேட்டுடலாம். பார்த்திபன் கனவு படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கீதங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ரமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு தஞ்சை என் ராமையாதாஸ். கண்டசாலாவோட இசையமைப்புல ஏ எல் ராகவன், பி சுசீலா ஆகியோர் பாடிய பாடல் கேட்டெல்லாம் மனிதன் மாறவில்லை படத்திலிருந்து. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது வசந்த கானங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். நேரம் 1:17. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு கே டி சந்தானம். ஏஎம் ராஜா மற்றும் கே ஜமராராணியோட குரல்ல பாடல் கேட்டுலாம். எங்கள் குடும்பம் பெருசு திரைப்படத்திலிருந்து.

0: 24 நிமிஷம் 50 நொடிகள்ல பாடல் கேட்டு ரசிச்சோம் பாசம் திரைப்படத்துல இருந்து.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு.

0: மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு கே வி மகாதேவன். கண்ணதாசனோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரல்ல பாடல் கேட்டலாம், ராணி சம்யுக்தா படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:30 கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு சி ஆர் சுப்புராமன். உடுமலை நாராயண கவியோட வரிகள்ல எம் எல் வசந்தகுமாரி, பி லீலாவோட குரல்ல பாடல் கேட்டுடலாம். மணமகள் திரைப்படத்திலிருந்து.

அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஜி ராமநாதன். கோபாலகிருஷ்ணனோட வரிகள்ல பி சுஷீலாவோட குரல்ல பாடல் கேட்டுலாம் உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து. கேட்டரசித்த பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஜிதா. நன்றி நேயர்களே. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக்கா ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்கநிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக

0: உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேகா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்றுதொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர் விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கர்வால் ரைஃபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமைக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து

0: அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கொடைக்கானல் பேரிஜமேரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜமேரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜமேரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்க உள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கலாம் பாரதியார் பாடல்.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
3: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ், இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லாக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகா

0: ஆஷாவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும்போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும்போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மென்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, உவமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவண்ணி, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம், அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
2: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்கறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸில் வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்லேருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைமில் உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கேக்குறதில்ல. இப்போ நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு, ஃபோன்ல பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க, அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கும். ஸோ எல்லார்கிட்டையும் ஒரு கனெக்ட் ஆகலாம். நம்ம சிட்டியில இருக்கிறதுனால எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ரிமோட் ஏரியாஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து மெயினாவே ரேடியோ தான் எல்லாமே. அங்கே என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த பர்பஸ் வந்தாலும் ரேடியோ தான் கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். ரேடியோல என்ன ஸ்பெஷல்னா, சாங் மட்டும் இல்ல, நியூஸ், எஜுகேஷன், டிராமா, எல்லா ப்ரோக்ராம்க்கும் எல்லா கண்டென்ட் வைஸாவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரேடியோல வாய்ஸ் மட்டும் இருக்கும் பட் விஷுவல் கிடையாது, ஆனா அது ஒரு சாம் இருக்கும்.
3: வணக்கம் காய்ஸ், என் பேர் சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸாக இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா, ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.

0: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும், குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
1: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90 ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90 ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ், எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
4: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில

எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும் டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலயமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து

0: இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸ் ஆன் டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் இப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
5: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
5: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
5: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
5: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
5: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 2:30. இனிய பகல் நேர வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதையும் கானங்களுமாக நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது கவிதை அரங்கம். வீதியெங்கும் விளக்கொளி, காற்றெங்கும் நாதஸ்வர இசை, மக்கள் மனதில் மகிழ்ச்சி அலை, கொண்டாட்ட உணர்வுகளை இசையோடு உங்கள் இதயங்களுக்கு கொண்டு வரும் இன்றைய கவிதை அரங்கம் திருவிழா பற்றி.

நேரம் 2:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கவிதைகளும் கானமுமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். உறவுகள் ஒன்று சேரும் நேரமாய், உணர்வுகள் வெளித்தெழும் தருணமாய், கரகமாடும் மண் வாசமும் தேர் நகரும் பெருமையும், ஊரே ஒன்று சேரும் தெருமுழுக்க தோரணமாடும்

அம்மா

0: நேரம் 2:41 திருவிழா பற்றிய இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மண்ணின் வாசம் வீசும், மக்கள் மனதில் மகிழ்ச்சி துளிர்க்கும், மண்ணின் கலாச்சாரம் காக்கும் திருவிழாக்கள் தலைமுறை கடந்தும் நம் இதயங்களில் வாழும் இனிய விழாக்கள்.
1: ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். கண்ணுக்கு விருந்தாகும் வண்ண வண்ண கடைகள், பலூன்கள், ராட்டினங்கள், அந்த திருவிழா தருணம் சண்டைகள் மறந்து மகிழ்ச்சி மட்டும் பேசும் நாட்களாய் மனம் குழந்தையாய் மாறி குதூகலிக்கும் திருவிழா நாட்களில்

திருவிழா போல இந்த நேரமும் இனிய நினைவுகளால் நிறைந்திருக்கட்டும். இசை முடிந்தாலும் அந்த மகிழ்ச்சி உங்கள் மனங்களில் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று கூறி கேட்கவிருக்கும் திரைப்பட பாடலுடன் இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: ஊத்து 17 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 16 சென்டிமீட்டர், காக்காச்சி 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், ஆய்க்குடி மற்றும் போடிநாயக்கனூர் தலா 9 சென்டிமீட்டர், கருப்பநந்தி அணை 8 சென்டிமீட்டர், குலசேகரப்பட்டினம், செங்கோட்டை, சாத்தான்குளம் இங்கெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம், குண்டூர் அணை தலா 6 சென்டிமீட்டர், காரைக்குடி, பூதலூர், திருச்செங்கோடு, மேட்டுப்பாளையம், கன்னிமார், வேம்பக்கோட்டை, தென்காசி, மாம்பழத்துறையாறு, ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், அடிவினைனார் கோவில் அணை, ஒட்டன்சத்திரம், குறிஞ்சிப்பாடி, வாத்தலை அணைக்கட்டு தலா 4 சென்டிமீட்டர், மூலக்கரைப்பட்டி, தங்கச்சிமடம், சூரலக்கோடு, சேரன்மாதேவி, அவலாஞ்சி, தூத்துக்குடி விமான நிலையம், மணிமுத்தாறு, கோயம்புத்தூர் தெற்கு, முக்கடல் அணை, நுங்கம்பாக்கம், எலந்தங்குட்டை மேடு, கொடுமுடியாறு அணை, தொழுதூர், கூடலூர் பஜார், பேச்சிப்பாறை, தேவக்கோட்டை, செம்மேடு, ராமேஸ்வரம், விருதுநகர், தேவிமங்கலம், திருபுவனம், பாம்பன், நாகப்பட்டினம், திருமயம், சிவலோகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், நம்பியூர், கிளென்மார்கன், கொடவாசல், ராஜா அண்ணாமலைபுரம், நம்பியார் அணை, உளுந்தூர்பேட்டை, அடையார், பரமக்குடி, சமயபுரம், நடுவட்டம், தஞ்சாவூர், கொடுமுடி தலா 2 சென்டிமீட்டர், ஈரோடு, கடலூர், நாங்குநேரி, அரசூர், எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், பரமத்திவேலூர், திருக்காட்டுப்பள்ளி, தாமரைப்பாக்கம், சிங்கம்புனை, அம்பாசமுத்திரம், கொள்ளிடம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர், சேலத்தில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது கேரள கடற்கரைக்கு அருகில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் காணப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. குமரி பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. இதன் தாக்கத்தால் இம்மாதம் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர்,

0: மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் அதிகன மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 34.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மணி 3 நிமிடத்தில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சர் தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
4: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
3: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
4: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
4: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
3: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
4: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
3: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
4: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
3: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
5: இசையோடு என்றும் நீங்கள்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நீங்க கேட்க போற நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. மிட் டே மெலோடிசா பாடல் தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சியில் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாட்டு பொதுவாக எம் மனசு தங்கம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் பாட்டு. நேரம் 3:11 நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டை பாடியிருக்காரு சித் ஸ்ரீராம். சாம் சிஎஸ் ஓட இசையில பாடல் கேட்டலாம் கொரில்லா திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மெல்லிசை மெட்டுகளின் தொகுப்பாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டு விவேக் மெர்வினோட இசையமைப்புல சங்கத்தமிழன் திரைப்படத்தில இருந்து. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 101.3.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

மெலோடிஸா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
4: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
3: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।

மனசை வடுற மாதிரி பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு குட்டிப்புலி படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஷ்புரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்டு ரசிக்க போற பாட்டு காஜல் நாட்டு திரைப்படத்திலிருந்து வர காத்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாய் பாடல் கேட்கலாம். அட்டக்கத்தி படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை கேட்க.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தவேக மீறியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:04. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியை திரும்ப கேட்கறதுல ஆனந்தமாக இருக்கு, ஜாலியாகவும் இருக்கு இல்லையா? சூப்பராக நம்ம விளையாட போகிறோம். இன்றைக்கி ஒரு விளையாட்டு, என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1: என்ன விளையாட்டு சொல்லுங்க சூர்யா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க விளையாட்டை நம்ம நேயர்களுக்காக.
0: எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஒரு பாட்டு,
1: ஒரு வார்த்தை,
0: மூன்று பாட்டு. அதாவது என்னன்னா, ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், அதை வச்சு நீங்கள் வந்து மூணு பாட்டு வந்து பாடணும். அதுதான் வந்துட்டு இன்னையான கேமு. தயாரா இருங்க நேயர்களே. அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்றத கேட்டலாம். என்னன்னு
1: பார்த்தீங்கன்னா, நேயர்கள் தயாராக இருப்பாங்க, ஆனால் அழைக்கணும் அப்படின்னா 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற நிலையத்திற்கு பரிச்சயமான எல்லா நேயர்களுமே வரலாம். மறக்காம 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நேரமாலை 4:06 ஆகிட்டு இருக்கு. ஆட்டக்களம் நிகழ்ச்சி 04522 என்ற மதுரை முன்னணி போடு. 25:30-170 புதிய நேர்களும், 25:30-171 அனைத்து நேர்களும் அழைக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம், அம்மா வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து கால்
3: பண்ணீங்க?
1: அனைவருமே நலமா இருக்கோம் ஐயா, சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
3: இருக்கீங்க.
0: ஒரு வார்த்தை, மூன்று பாட்டு. வார்த்தை
3: அதுக்கு
0: முன்னாடி விளையாடணுமே.
3: பாடிட்டீங்க.
1: ஆரம்பிக்கணும். ரெண்டு பாட்டு கரெக்டா பாடிட்டீங்கயா, இன்னும் ஒன்னு மட்டும்
3: பாடுங்க.
0: அத மட்டும் பாடிருங்க, ஒரே ஒரு வரி மட்டும்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
4: நேரமாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேரம் மாலை 4:16, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி விளாண்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை மூன்று பாட்டு. இந்த சூப்பரான விளையாட்டை விளையாடுறதுக்கு அடுத்ததாக ஒரு நேர் வராங்க, வருக வணக்கம்.
1: காதல்
0: பாட்டது.
2: சரி அடுத்த பாடல்
3: நிறைய
2: வணக்கம் சொல்லிட்டே இருக்கோம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?

0: நேர்த்தி போயிடுவான்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: மலர்.
2: ஒன்று.
0: மலருக்கு தென்றல் பகையானான், மலர்ந்து மலராத பாதி மலர்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
1: அருமையா பாடி
2: ஜெயிச்சிங்க,
1: சூப்பரியா.
2: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு. அடுத்ததா வர நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக, வணக்கம். சரி, நம்ம வந்துட்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் ஜெயிச்சிருந்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் நிகழ்ச்சியில்.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரமாலை 4:22, ரொம்பவே பரபரப்பா நாம விளையாடிட்டே இருக்கோம். அட்டக்களம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேயர்கள் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள்
1: 25 30 170 அறிமுகமான நேயர்களும், 25 30 171 ஏற்கனவே நிகழ்ச்சியில் அறிமுகமான நேயர்கள் எல்லாருமே அழைக்கலாம். 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு நிகழ்ச்சியில் இணையிருக்கிற அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். ஒரு வார்த்தை மூன்று பாட்டு விளையாடுறதுக்கு வருக. வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க.
0: மழை, வெளியில மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால உங்களுக்கு மழை வார்த்தை, அதுல இருந்து மூணு பாட்டு பாடுங்க.
2: மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்புல.
0: சூப்பர் சூப்பர். டேய் வாசிச்சு விட்டுறது பாடுங்க.
1: அழகா பாடலாமே நீங்களா.
0: அருமையா கண்டுபிடிச்சீங்க. என்ன
2: ஒண்ணு
0: மலை, இது பாட்டு இல்லையே.
1: யோசிங்க யோசிங்க,
0: சீக்கிரம். அடுத்தடுத்து நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க. நிறைய பாடல்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நம்ம எஃப்எம்ல போச்சு.
2: அப்படியா?
1: நீங்களா கண் ரெகுலரா எஃப்எம் கேக்குறவங்க, நீங்க வந்து இப்படி எல்லாம் தயங்கலாமா?
0: சரி, அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாமா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். குட்டி குரல், யார் இங்க இருந்து?
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? சரி. கண், ஒரு பாட்டு
1: விவரமான பாப்பாவா இருக்கும் போல.
0: பின்னாடி அம்மா சொல்லி கொடுக்கறாங்களா?
1: அந்த கண்ணாலனை மட்டும் இன்னொரு தடவை பாடுங்க.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கும் வாங்க சரிங்களா? நைட் 8:05 சூப்பரா பாடுனீங்க. நன்றி.
1: நிகழ்ச்சியில இருந்தமேக்கு நன்றி. நம்ம அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் பட்டாசு திரைப்படத்துல இருந்து.

0: நிறமாலை 4:30 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் 4:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் ரொம்பவே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா உற்சாகமா விளையாடிக்கிட்டே இருக்காங்க ஆட்டக்களம். சரி, ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 25:30 அறிமுக நேயர்கள் வாங்க, 25:30 மற்ற எல்லா நேயர்களுமே வாங்க, 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. இன்னைக்கு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் சூர்யா?
1: ஒரு வார்த்தை மூன்று பாடல், அதாவது என்னன்னா ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம், அதுல வந்து நீங்க மூன்று பாடல் பாடணும். அதுக்காக நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்திருக்க நேயர் யாரும் பார்த்தலாம், வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: நீங்க
1: எடுத்து வந்திருக்க வார்த்தையில வித்தியாசமா இருக்கே. சரி, நான் சொல்றேன், அப்புறம் வர்றேன் அந்த விஷயத்துக்கு.
0: சரி, உங்க பாடட்டும்.
2: மேகம் கருக்குது.
1: நாங்க ரொம்ப
0: கண்டிப்பா பாடணும்.
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வானொலி அளவு வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: நான் குறச்சாச்சு சார்.
1: உங்க அழகான குரல் வந்துட்டு ரெண்டு தடவை கேக்குது, அதனால தான் சொல்றேன். சரிங்களா?
0: ஓகே ஓகே. சரி, தயாரா இருக்கீங்களா?
1: ஒரு வார்த்தை மூன்று பாட்டு நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம். சரிங்களா?
3: சொல்லுங்க.
1: சரி, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
0: என்னாச்சு, இனிப்புல இருக்கீங்களா?
1: மூணு
0: பாட்டு பாடல் பாடணும். ஒரு வார்த்தை என்ன
3: பாட்டுமா?
0: வேற
1: வேற வேற
0: நினைக்கிறேன்.
1: நல்லா பாட்டாங்க நிகழ்ச்சியில வந்தமைக்கு நன்றியம்மா.

0: நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சேன், என்ன மழை காலமா இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? இது வெயில் காலம், ஆனா மழை அடிச்சுட்டு இருக்கு, அதனால மழை வேகம்
1: பெய்யறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்லையா?
0: சரி சரி, ஓ அது நேயர்களுக்கு வந்து நினைவு கூட்டுறதுக்காக நீங்க வந்து வரிசையா சொல்லிட்டு
1: இருக்கீங்க.
0: ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: பாடல் கேட்கலாம்.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: நேரம் மாலை 4:37, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கலகலப்பான நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை மூன்று பாட்டு. விளையாட்டை விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். சொல்றது யாரு? ஜெகிந்தபுரத்துல இருந்து கார்த்திக்.
2: ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: ஒரு பாடல் அடுத்து.
2: கொஞ்சம் சத்தமா பாடலாமே, எங்களுக்கே கேட்கல.
0: உங்களுக்கே சந்தேகமா இருக்கு போல, இவ்வளவு பாட்டு இருக்கோ அப்படின்ட்டு.
2: பாட்டு இல்ல, இன்னும் நிலவி முகம் காட்டு பாடல் இருக்கு, அது கொஞ்சம் பாட்டு மாதிரி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்க.

0: அந்த நிலாவத்தான் கையில புடிச்சேன்னு அந்த பாட்டையும் இந்த பாட்டையும் மிக்ஸ் பண்ணி
1: ராகம் வந்து ஒரு பாட்டா இருக்கு, பாடல் வேற பாட்டா இருக்கு.
0: இருந்தாலும் சூப்பரா பாடுனீங்க,
1: சரி
0: நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு
1: நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பார்த்தலாம் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க
0: சொல்றது? யாருங்கய்யா?
2: பாபு, தூத்துக்குடி.
1: பாபு தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு
1: இருக்கேன். சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று.
0: அடுத்த பாட்டு
2: சென்ட்ரல் காட்டு என்னை கொஞ்சம் தீண்டு.
0: இல்ல இப்படி ஒரு பாட்டு இருக்கா? என்ன
1: இருக்கே?
2: பாட்டு இருக்கலாம் மேடம்.
0: யாருமே
1: தப்பிக்கவே முடியாது.
0: என்னங்கய்யா இன்னொரு பாட்டு? மூணாவது பாட்டு. இது சூப்பரா பாடிட்டீங்க. சூப்பர் சூப்பர்,
1: ரொம்ப அருமையா பாடுங்க. நிகழ்ச்சியில என்னதுமே நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை. அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம் பாருங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சொல்றது யாருங்கம்மா?
3: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் உங்களுக்கும். எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா
0: நிலையத்துல? சுமதியம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்.
3: நல்லா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். வணக்கம் ரெண்டு தடவை கேட்டாச்சு, நல்லமா இருக்கீங்களான்னு ரெண்டு தடவை கேட்டாச்சு.
1: அதனால மூணு தடவை பாட்டு பாட தயாரா இருக்கீங்களா?
0: சூப்பரா தயாரா இருக்காங்க.
3: ரெடியா
0: இருக்கோம். சரி, உங்களுக்கான வார்த்தை,
1: உங்களுக்கான வார்த்தைக்கு தயாரா இருங்க.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
1: காதல், உங்களுக்கான வார்த்தை
3: பாருங்க.
1: தயாரா இருக்கும்.
3: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
1: அருமை அருமை. அடுத்த பாடல் ஒண்ணு பாடிட்டீங்க.
3: நம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை, மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை.
0: சூப்பரா பாடுறீங்க. இவங்க தான் ஒரு ரெண்டு வரியா சேர்த்து பாடியிருக்காங்க. என்ன ஒரு பாட்டு?
3: காதல் ஆசை யாரை விட்டதோ.
0: டக்கு டக்குன்னு
3: பார்த்து.
1: சூப்பரா பாடிட்டீங்க.
0: சூப்பரா பாடிட்டீங்க. நல்லா
1: பருமையா பாடிட்டீங்க.
0: நன்றி மயிலிறகு வந்தமைக்கு. சரி, தொடர்ந்து நம்ம நேயர்கள் சந்திச்சோம் இல்லையா, ஒரு பாடல்
1: கேட்டுலாமே? இதோ வந்துகிட்டே இருக்கு நேயர்களுக்காக பாடல்.
4: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: James.
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாமலே பாடலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் மாலை 4:46, இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை மூன்று பாட்டு. விளையாட்டு விளையாடுறதுக்காக அடுத்ததா நம்மளோட நேர நேர் யாருன்னு பார்த்தெல்லாம் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
5: செல்வா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா?
5: சரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
3: அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க செல்வா? ஜாலியா பேசுங்களேன்.
5: உங்களுக்கான
3: வார்த்தை மதுரை. ஊரே வேற, பட் ஆனா மதுரைன்னு வரனால மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு.
5: மதுரையில நிறைய பாடல்கள் இருக்கு. சரி, இன்னும் ஒரு பாட்டு.
3: திரும்ப பாடுங்க, கேக்கல எங்களுக்கு.
5: மதுரை அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும், அப்படிதானே சூர்யா?
3: முயற்சி பண்ணுங்களேன். சரி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க.
5: அந்த மாதிரிதான் நிறைய பாடல்கள்
4: இருக்கு.
3: ஆமா,
5: சரி, இருந்தாலும் மூணு பாட்டு பாடிட்டாங்க, சூப்பரா.
3: சரி, செம்மையா பாடிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறோம். நம்மளும் எதுக்கு உங்களோட மெதுவா பேசுறோம்?
5: இங்க யாரும் தூங்குறாங்களா? இல்ல இல்ல
3: இல்லையே, நம்மளும் சவுண்டா பேசலாமே.
5: இல்ல,
3: அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தெல்லாம் வருங்க. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
5: சொல்றது யாருங்க?

0: மதுரை கண்ணன் நெந்தல் வட்டாரம் போஸ்.
1: போஸ் ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: என்னங்க ஐயா
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்ப தான் ஒரு அரை மணி நேரமா கேட்டேன்.
2: ஒரு வார்த்தை மூன்று பாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
0: ஆமா, இதுல நீங்க இது எம்கே தியாகராஜ பாகவதர், டி ஆர் மகாலிங்கம், பியூஷ் சின்னப்பா இவங்க பாடின பாட்டெல்லாம் பாடலாமா?
1: பாடலாம், தாராளமா பாடலாம். அந்த வார்த்தையில ஆரம்பிக்கிற பாடல்கள் மூணு பாடல்கள், பழைய பாட்டு புது பாட்டு என்ன வேணாலும் பாடலாம், சரிங்களா?
0: இது பக்தி பாடல்கள், சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு எல்லாம் பாடலாமா?
1: கொஞ்சம்
2: சரி, நாங்க வார்த்தை சொல்றோம், நீங்க பாட தயாரா இருக்கீங்களா?
1: பாடுங்க, சரிங்களா?
0: சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை தென்றல்.
0: அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, நமுதான கவிவாடி தூது செல்லாயோ, அசைந்தாடும் தென்றலே
1: தென்றலடிக்குது
0: என்னை மயக்குது தென் மொழியே இந்த வேலையிலே, செந்தமிழ்நாட்டு சோலையிலே, தென்றலடிக்குது என்னை மயக்குது தென் மொழியே இந்த வேலை. இது கே ஆர் ராமசாமி பாடிய பழைய பாடல்.
1: இன்னொரு
0: பாடல் வேணும்.
2: முயற்சி பண்ணுங்க, தென்றல்ல நிறைய பாட்டு இருக்கு.
0: இருக்கு, நான் பழைய பாட்டா தேர்ந்தெடுக்கிறேன்.
1: ஆமா, அருமையான பழைய பாடல்கள் ரெண்டு பாடிட்டீங்க, இந்த ஒன்னே ஒண்ணு. நேரம் குறைவா இருக்குங்கய்யா,
0: வர மாட்டீங்கய்யா.
1: சூப்பரா முயற்சி பண்ணீங்க, அழகா பாடவும் செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்த்துடலாமா? வருக வணக்கம், யார் இங்க இருந்து?
3: இருவருக்கும் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: வேலூர்ல
2: மழையா? இங்க மதுரையிலே மழை இப்பதான் நாங்க உள்ள வரப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்துச்சு,
1: இப்ப பெஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல.
2: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா?
1: ஈஸியான வார்த்தைய சொல்லுங்க, ஒரு
3: மூணு
1: பாட்டு
3: பாடலாம். ஈஸியான வார்த்தை காற்று. திறந்தாய் அந்த பாட்டு.
1: சூப்பர்.
2: ஒன்று,
1: இன்னும் இரண்டு பாடல்.
3: மொழி
2: சூப்பர் சூப்பர். வாவ்.
3: அந்த
2: பாட்டு
1: பேசவும் செஞ்சீங்க, இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
3: இருவருக்கும் நன்றி.
1: நன்றி
2: நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரமலை 4:57, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியிலேருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது யாராருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பிரகதீஷ் மற்றும்
4: சுபத்ரா தேவி. நேயர்கள் வந்து ரொம்பவே அழகா பதில் சொல்லி பாட்டெல்லாம் சூப்பரா பாடுனாங்க. நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பா போச்சு. நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உங்ககிட்ட இருந்து விடைபெறோம். சுபத்ரா தேவி, நன்றி. நேயர்களே,
3: நன்றி. நேயர்களே,

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தவிக பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் ஒழிக்க காத்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வாட்ச்மேன் வடிவேலு திரைப்படத்திலிருந்து. இதோ

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:08. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிய மாலை பொழுதில் மாலை தென்றல் இன்னிசையாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னிசையாக வரும் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து, இதோ நேர்களுக்காக வளம் வருகிறது.

நேரம் மாலை 5:13, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னிசையை ஒழிப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் தரும் தேனிசை கானங்களில் அடுத்ததாக வர இருக்கிறது மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் மாலை 5:19, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வளம் வருகிறது மாலை தென்றல் தரும் இன்னிசை கானங்கள். நேர்களுக்காக அடுத்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து இது வருகிறது.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 5:26. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம வரிசையில் இருக்கிற பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இதோ வருகிறது.

Silence.

வண்டி வருகுதுல வளை வளைஞ்சி வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நான்

0: மதுரை ஆகாச ரேடியாவை கேளுங்க மக்கா, முடிச்சுக்கிச்சா முடித்தியா?
1: நேரம் மாலை 5:31. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சி தர பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மாலை தென்றல் நிகழ்ச்சி நமக்காக அடுத்ததாக தர இருக்கிற பாடல் புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

நேரம் மாலை 5:36, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய காலங்களாய் வளம் வருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. இதோ பாடல் காற்றலைகளில்.

நேரம் மாலை 5:41, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வளம் வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேரம் மாலை 5:46. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சி அடுத்ததான் நமக்கு தர இருக்கிற பாடல் தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இதோ வந்துட்டே இருக்க ஒரு பாடல்.

நேரம் 5:51. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தின்றல அடுத்ததாக வர இருக்கிற பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் 5:56, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை திருநாள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒழிக்க இருக்கிற பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து, இது நேர்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: நேரம் மாலை 6:01.

0: The India Meteorological Department, IMD, has forecast heat wave conditions at isolated places over Gujarat and West Rajasthan. The weather agency predicted heavy rainfall over Kerala, Lakshadweep, South Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 to 3 days. The IMD has issued a yellow alert in 9 districts of Kerala today. In archery, Sahil Jadhav won a bronze medal in the men's individual compound event at the World Cup 2026 Stage 2 in Shanghai, China today. The 25-year-old Maharashtra archer defeated Denmark veteran player cum coach Martin Dansbo 147-144 in the bronze medal playoff. The Wrestling Federation of India, WFI, today issued a show cause notice to grappler Vinesh Fogat, accusing her of indiscipline and anti-doping rule violations. And with that, we end this news bulletin.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 6:10. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. அழகான இந்த மாலை வேளையில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள். முதல் பாடலாக கேட்கலாம்

மணிமயி அக்ஷமாலாந்ததான ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகஞ்ச பரேண பாசாகுந்தே.

0: நேயர்கள் இதுவரை விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களுடன் இணைந்திருந்தீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:25. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சிகளும் அதன் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகள். சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். 11:59 ஒலிபரப்புகள் நிறைவு பெற்று நள்ளிரவு 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சிகளும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டீர்கள். நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
3: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
3: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
3: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
3: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
3: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை

0: நாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும், அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர் மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து

0: வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2 நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற உள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று வீசிக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40.
2: இந்த வயசான காலத்துல இந்த ட்ரங்க் பொட்டி எடுக்கிறதுக்குள்ள மேலே ஏறி எடுங்கிறானா எடுக்கிறாயலா, இடுப்பெல்லாம் வலிக்குது. ஒரு சின்ன பயலும் உதவி செய்ய மாட்டாங்க. சரி, நம்மளே ஏறி பார்ப்போம். எங்க இந்த ட்ரங்க் பொட்டியை காணா? இந்த இருக்கு. இது என்னது, ரேடியோ பொட்டிமா இருக்கே? ஆட, ஆமா, என் வீட்டுக்காரர் வாங்கி வச்சது. 90 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எங்க 6 மணி தான் பார்ப்போம்.

0: என்றும் நீங்கள்
1: அடியாத்தி அப்ப கேட்டது இப்பயே அப்படியே இருக்கே. ஆஹா ஆஹா, இந்த வானொலியை கேக்குறப்ப என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். எம்புட்டு பாட்டு, எம்புட்டு சேரி, அம்புட்டு இந்த காலில் வந்து கேக்குமே. இப்ப இருக்க பயலுக பூரா இந்த போனையெல்லாம் நோண்டிக்கிருக்காங்க.
2: என்ன பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வாடா என் பேராண்டி, இங்க பாத்தியா 90 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வானொலி பெட்டி இப்பயும் ஓடுது. கேளுடா கேளு, இதை விட்டு புட்டு செல்போனையே நோண்டிக்கிருக்காத.
2: ஐயோ பாட்டி, அது அப்படி இல்லை. 90 ஆண்டுகளாக நம்ம ஆகாஷ்வாணி வானொலி ஒலிபரப்பில் தொடர்ந்து சேவையாட்டிட்டு வராங்க. அதனால தான் நீங்கள் 90 ஆண்டு கழிச்சு ரேடியோ பெட்டியை ஆன் பண்ணி கேட்டாலும் நம்ம ஆகாஷ்வாணி தெளிவாக கேட்குது. புது புது சாங்ஸு, அட்டகாசமான நிகழ்ச்சிகள், அப்டேட்டட் நியூஸோட.
1: என்னையா சொல்ற, நம்ம ஆகாஷ்வாணி ரேடியோ உன் ஃபோனுக்குள்ளேயே வந்துடுச்சா? அதைத்தான் டெய்லி உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் இம்புட்டு அறிவா பேசுறா என் பேராண்டி. நீ இன்னும் 2 நாள் சேர்ந்து கேட்டேன்னு வச்சுக்கவே உன் வாழ்க்கையில முன்னேறலையா?
2: நல்லா கேட்டீங்க. போங்க, நான் தான் என் போன்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதுல உடனே எல்லா ஆகாஷ்வாணி நிலையங்களையும் கேட்க முடியும். இப்ப கூட ஹெட்போன் போட்டு ஆகாஷ்வாணி தான் பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா கேட்டு பாக்குறீங்களா?
1: ரொம்ப சந்தோஷமாப்பா. ஆகாஷ்வாணி 90 வருஷம் கழிச்சு இன்னும் உயிர் போல அதே அம்சத்தோட சிறப்பா இயங்குதப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாப்பா.
2: பாட்டியும் ஆகாஷ்வாணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. ஆகாஷ்வாணி தன்னோட 90ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கு. ஒலிபரப்பு சேவையில இந்தியாவோட நாடி நரம்பா விளங்கி உடனடி செய்திகள், மனதை விட்டு நீங்காத பாடல்கள், வரலாறு, தொழில்நுட்பம், அறிவியல், பாரம்பரியம், இசை, நாடகம் என கலை உலகின் அனைத்து கடைக்கோடி சூட்சமங்களுக்கும் சென்றடைந்து அதனை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் அற்புத ஊடகமாக ஆகாஷ்வாணி விளங்குது. ஆகாஷ்வாணி, மனதை விட்டு நீங்கிடாத அழகிய நினைவுகள் நீ.
0: இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
6: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
6: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
6: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
6: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
6: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
0: இசையோடு என்றும் நீங்கள் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ. இசையோடு என்றும் நீங்கள்.
7: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. அந்தி சாயும் இனிய வேளையில் பாடல் பூக்களால் காற்றலைகளில் பூக்க காத்திருக்கிறது அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்தி பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

நேரம் 6:50. குத்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டுகிட்டே இருக்கும் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து. மதுஸ்ரீ ஹரிஹரன் ஆகியோரின் குரலில்

நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் கேட்க போற அடுத்த பாடல் மஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். மதுபாலகிருஷ்ணன் சாதனா சர்கம் அவர்களின் குரலில் பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரம் 7 மணி ஆயிற்றுக்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கனாக்கண்டின் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், ஸ்ரீனிவாஸ் கல்யாணி ஆகியோரின் கருளில்.

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் தில் திரைப்படத்திலிருந்து பாடல் சுஜாதா உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நிறைவு பெற்றது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக.

மீதான அக்கறையே வாழ்வியலை வறண்டு விடாமல் பாதுகாத்து வருகிறது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் சாதாரண மனிதர்கள் தங்களின் சமூக அக்கறையை பல்வேறு விதத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க ஒவ்வொருவரும் போராட வேண்டியுள்ளது. இதனால் நண்பகல் தொடங்கி மாலை வரை மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. எனினும் அவசர தேவைகளுக்காக வெளியே செல்ல இருசக்கர வாகனத்தையும் ஆட்டோக்களையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் சேலம் குரங்குசாவடி பகுதியைச் சேர்ந்த 77 வயது ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தனது ஆட்டோவை இயற்கை ஏசி ஆட்டோவாக மாற்றியுள்ளார். ஆட்டோவின் மேல்பகுதியில் சோளத்தட்டுகளை பரப்பி அதன் மீது தண்ணீர்

0: சொட்டு சொட்டாக ஊற்றும் வகையில் மின் மோட்டாரை பயன்படுத்தியுள்ளார். இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஆட்டோவிற்குள் பயணிக்கும் பயணிகள் வெப்பத்தின் தாக்கமின்றி குளிர்ந்த சூழலில் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் பயணிகளின் தாகம் தணிக்க குடிநீர், சிறிய அளவிலான பேட்டரி மின்விசிறி, மொபைல் சார்ஜ் செய்யும் வசதியும் இயற்கை ஏசி ஆட்டோவில் இடம்பெற்றுள்ளன. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவதும், சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவதும் உழைப்பின் சிறப்பை ஊருக்கு உணர்த்தும் உன்னத வரிகளாகும். வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகளின் திறமையே நமது உலகை வளமானதாக மாற்றுகிறது. அதற்கு இணையாக நம் வீட்டை கட்டமைக்க அயராது உழைக்கும் மகளிரின் திறமை வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகிறது. உலகையே ஜெயித்தாலும் உள்ளங்களை ஜெயிக்கும் உன்னத குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் மகளிரே ஜெயிக்கிறார்கள். எனினும் கால நேரம் பார்க்காது, கண் துஞ்சாது உழைக்கும் மகளிரின் உழைப்பு பெரும்பாலும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோ பாராட்டுகளுக்காகவோ மகளிரும் இதை செய்வதில்லை. ஆனால் இன்றைய 2000 மகளிர் தங்களது திறமையை வீட்டின் சமையலறையில் முடக்கிவிடாமல் அதனை தங்களுக்கான வருவாய் ஈட்டும் வாய்ப்பாக மாற்றி வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவை விற்பனை செய்யும் தொழிலை திறம்பட செய்து வருகின்றனர். இல்லத்தரசிகள், பட்டதாரி பெண்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினை சேர்ந்த இவர்கள் ஒன்றிணைந்து நாள்தோறும் மதிய உணவுக்காக ஊட்டச்சத்து மிக்க சரி விகித உணவை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். தங்களுக்கான அங்கீகாரத்தையும் உழைப்பிற்கான வருவாயையும் இந்த தொழில் ஈட்டி தருவதாக கூறுகிறார் இல்லத்தரசி சுகந்தி. தொழில் முனைவோராக உள்ள நிலையில் ஆரோக்கிய உணவை தேடிய போது யாரும் கிடைக்காத நிலையில் அதனையே தங்களுக்கான மற்றொரு தொழில் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் சண்முகப்பிரியா.
1: இப்ப வரைக்குமே ஆஸ் பர் பிசினஸ் தாண்டி ஒரு சாட்டிஸ்பிகேஷன் லெவல் பாத்தீங்கன்னா கோர் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் போனாலும் சரி, இல்ல ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவுறுத்துகிறார் அவை முதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக நேர்மறையாக மாற்றும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. சிறப்பு வாய்ந்த கல்வியை அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஊரக பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கின்றன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. மாணவர் சேர்க்கையை திருவிழா போல கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களுக்கு விமான பயணம் என பல்வேறு சாதனைகளை படைத்த இந்த பள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழாவினை நடத்தியது. மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்ற பொருண்மையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.
2: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து

சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னி மித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில் மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும் நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலைசிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும் ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனா்.
ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாது.

0: இல்லாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:28. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பாட்டு இது ஹிட். வரிசையாக கேட்கலாம் ஹிட்டான பாடல்களா. அதுல முதலாவதா வர இருக்கிற பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு, இது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் நிகழ்ச்சி. அடுத்ததாக தர இருக்கிற பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து இதோ காட்டளைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:37, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. புதிய பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்க 19 பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் லவ் திரைப்படத்திலிருந்து இதோ காட்டலைகளில் நேர்களுக்காகவே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காட்டலைகள்ல என்ன இதமா வளம் வந்துகிட்டு இருக்கு. பாட்டு இது ஹிட்டு. ஹிட்டான பாடல்களா அடுத்ததா வர இருக்கிறது. விடாமுயற்சி படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ நேர்களுக்காக.

0: பாய்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 7:47. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் ஏஸ் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் 7:51, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான புது பாடல்கள்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பாட்டு இது ஹிட்டு. இப்போ ரீசெண்டாக ஹிட்டான பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்ததாக கேட்க போகிற ஹிட்டு பாடல் சப்தம் திரைப்படத்திலிருந்து இதோ வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் 7:56 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. உழைச்சிக்கிட்டு இருக்கு பாட்டு, இது ஹிட்டு. ஹிட்டான பாடல்களோட வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிறது தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு ஒரு தடாலடியான பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவடைகிறது இன்றைய பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியுடன். விடைபெறுவது சூரிய பிரகதீஷ். தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு

ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் 3:15 முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பின்றி 67 எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் 147-144 என்ற புள்ளி கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் இரவு 8:06. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகள் பங்கு பெற்று அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி, இப்போ லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு மொபைலை எடுத்து கொடுத்து டயல் பண்ண சொல்லுங்கள். 25:30, 170 அறிமுக குழந்தைகளும், 25:30, 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 04-5-2 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு லைனில் வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ், திருக்குறள், குட்டி குட்டி கதைகள், இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம்.

நேரம் 8:10 இணைஞ்சிருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகளும் நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடவே அவங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170

நேரம் 8:13 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சு பாடல்களை கேட்டுட்டே இருக்கும். 8:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.
1: Okay, once again.

நேரம் 8:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைஞ்சிருக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில. குழந்தைகள் இப்ப விடுமுறை சமயம் அப்படிங்கறனால வீட்டுலதான் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற எல்லா குழந்தைகளும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம் கூலி திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை நிகழ்ச்சி கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. நிறைவான பாடல் ஒலிக்க வருகிறது, இது காற்றலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதல்ல வரக்கூடிய மாணவர்கள் நமக்காக என்ன பாடல் இல்ல கதை சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காகனிஷ்கா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நான் ஒரு சைக்கிள். இன்று நான் என்னை ஒரு சைக்கிளாக நினைத்து பேச போகிறேன். நான் ஒரு அழகான சைக்கிள். எனக்கு 2 சக்கரங்கள் உள்ளன. நான் மனித சக்தியால் இயங்குகிறேன். எனக்கு பெட்ரோல் அல்லது டீசல் தேவை.

0: இல்ல கதை சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காக்கனிஷ்கா. நான் 5வது வகுப்பு ஆ பிரிவு. நான் ஒரு சைக்கிள். இன்று நான் என்னை ஒரு சைக்கிளாக நினைத்து பேச போகிறேன். நான் ஒரு அழகான சைக்கிள். எனக்கு 2 சக்கரங்கள் உள்ளன. நான் மனித சக்தியால் இயங்குகிறேன். எனக்கு பெட்ரோல் அல்லது டீசல் தேவையில்லை. அதனால் நான் சுற்றுஞ்சூழலுக்கு நண்பன். நான் குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு செல்வேன். சில நேரங்களில் கடைக்கும் பூங்காவுக்கும் அழைத்து செல்வேன். என்னை ஓட்டினால் உடல் அடம்பாகும், மனம் சந்தோஷமாகும். நான் காற்று மாசு ஏற்படுத்த மாட்டேன். சாலையில் நெரிச்சல் குறைய உதவுவேன். நான் செலவு குறைவாக இருப்பதால் எல்லாருக்கும் உதவியாக இருப்பேன். என்னை ஓட்டும் போது கண்டிப்பாக தலைகவசம் அணியுங்கள். நான் சிறியவளாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவுகிறேன். என்னை சுத்தமாக வைத்தால் நான் நீண்ட நாட்கள் உங்களுடன் இருப்பேன். யார் மிதித்தாலும் என்னை போல் மனம் தளராமல் வாழ்க்கை முன்னோக்கி போக வேண்டும். நான் உங்கள் நல்ல சின்ன தோழி சைக்கிள். நன்றி.
2: என் பெயர் க. சக்தி. நான் 7வது வகுப்பு முத்தியாலகப்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்துள்ளேன். தன்னம்பிக்கை கதை. 200 பேர்கள் கூடியிருந்த அரங்கத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு 500 ரூபாய் நோட்டை காட்டி யாருக்கு இது பிடிக்கும் என கேட்டார். கூடியிருந்த அனைவரும் தமக்கு பிடிக்கும் என கையை தூக்கினர். பேச்சாளர், உங்களில் ஒருவருக்கு இந்த 500 ரூபாய் நோட்டை தருகிறேன், ஆனால் அதற்கு முன் என சொல்லி அந்த 500 ரூபாயை கசக்கி சுருட்டினார். பிறகு அதை சரி செய்து, இப்போதும் இதன் மீது உங்களுக்கு இன்னும் விருப்பம் இருக்கிறதா என்றார். அனைவரும் கையை தூக்கினர். அவர் அந்த ரூபாய் நோட்டை தரையில் போட்டு அந்த அழுக்கான நோட்டை காட்டி, இன்னும் இதன் மேல் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்றார். அனைவரும் இப்போதும் கைகளை தூக்கினர். அவர் தொடர்ந்தார். ஒரு 500 ரூபாய் தாள் பல முறை கசங்கியும் மிதிப்பட்டும் அழுக்கடைந்தும் அதன் மதிப்பை இழக்கவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் அவமானப்படும் போதும் தோல்விகளை சந்திக்கும் போதும் மனமுடைந்து போய் நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். நம்முடைய மதிப்பு என்றைக்கும் குறைவதில்லை. நீங்கள் தனித்துவமானவர். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அதன் மதிப்பு என்றைக்கும் குறைவதில்லை. வாழ்க்கை என்ற பயிருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உரம். ஆகையால் தன்னம்பிக்கையை இழக்காமல் வாழுங்கள். நன்றி. வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேரே ரக்ஷிகா. 5வது வகுப்பு ஆ பிரிவில் வந்துள்ளேன். உங்களுக்கு கிடைத்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தவற விட்டுட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த சிறிய பையன் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டு வரான். அவனுக்கு ரெட் கலர் லக்ஸுரி கார்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் வாங்கணும் தான் அவனோட லட்சியமே. ஒரு நாள் அவன் பெட்ரோல் பங்க்கில் ஒரு ரெட் கலர் கார் வருது. அதை பார்த்தோன்னே அவன் வியந்து போய் பார்க்குறான். அந்த கார் ஓனர் வெளில வந்து, என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்கும் போதில் அவன் யோசிச்சுக்கிட்டே, இல்லை இதான் என்னோட ட்ரீம் கார், நான் அதெல்லாம் ஆகிட்டா நான் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கார் டிரைவர் பேக்கெட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்னை வந்து விசிட் பண்ண, நான் உனக்கு பிஸ்னஸ் ட்ரிக்கை பற்றி கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறார். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேட் பேடாக யோசிக்கிறான். அவனுக்கு இதை கரெக்டாக நம்மளை ஏமாற்றிட்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அது கீழே போட்டுடுறான். அது அப்படியே ஒரு 3 வருஷம் போகுது. இன்னும் அதை அவன் அதே வேலையில் தான் இருக்கான். அதே மாதிரி ரெட் கலர் கார் வருது. அதை பார்த்தோன்னே திருப்பி வியந்து போகிறான். ஒரு கார் டிரைவர் வெளில வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே கிளீனராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ கீழே போட்டியில் விசிட்டிங் கார்டு, நான் அந்த விசிட்டிங் கார்டால் பிஸ்னஸ் போய் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். சம்டைம்ஸ் விசிட்டிங் கார்டு கூட நம்ம வாழ்க்கையை மாற்றலாம். வாழ்க்கையே கதவு 2 வாட்டி தட்டும் நம்ம காத்துட்டுலாம் இருக்க முடியாது. வாய்ப்புகள் 1 வாட்டி தான். அதை யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம எங்கேயோ போகலாம். உணவு என்பது மருந்து, அடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது மொழி, தமிழ் என்பது உயிர், அம்மா என்பது பாசம், அப்பா என்பது ஆசான், சினம் என்பது நோய், துன்பம் என்பது பயிற்சி, தோல்வி என்பது பாடம், வெற்றி என்பது தற்காலிகம், நட்பு என்பது இளமை, குடும்பம் என்பது பற்று, கர்மா என்பது தொடரும், எண்ணம் என்பது வாழ்க்கை, உலகம் என்பது மாயை, நான் என்பது அறியாமை. இதெல்லாம் அறிந்தான் அவன்தான் மனிதன். நன்றி.
4: வணக்கம். நாங்கள் முத்தியாலகப்பா பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கும் மாணவர்கள். நாங்கள் இங்கு மகாகவி பாரதியார் அவர்களின் பாடலை பாட வந்துள்ளோம். என் பெயர் சி. யுவன் செதுக்கரசு.
5: என் பெயர் மு. சாய் கணேஷ்.
6: என் பெயர் சி. புவனேஷ்.
7: என் பெயர் சு. சாய் கணேஷ்.
8: என் பெயர் மா. தமணன்.

0: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டலாம்.
1: இமயத்தின் எல்லை கண்ட எந்தமிழ் என்றும் வாழ்க என்று கூறி அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஆ கவினையா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட அற்புத தலைப்பு நாளைய உலகம் மாணவர் கையில். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று கூறி எனதுரையை தொடங்குகிறேன். நாளைய உலகம் மாணவர் கையில் என்பது இன்றைய கல்வியின் முக்கியத்துவத்தையும் இளைஞர்களின் திறனையும் உணர்த்தும் ஒரு வலுவான கருத்தாகும். இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் வருங்கால முன்னேற்றம், மாணவர்களின் தொழில்நுட்ப திறன், டிஜிட்டல் அறிவு மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றில் அடங்கியுள்ளது. ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும், ஒரு நாளால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும், ஒரு வாழ்க்கையால் இந்த உலகையே மாற்ற முடியும் என்று ஒவ்வொருவரும் மாணவர்கள் மனதிலும் தோன்றினால் நாளைய உலகம் மாணவர் கையில் புத்தகப்பையில் உலகை சுமக்கும் இளம் கைகளே, புதியதோர் உலகம் படைக்க துடிக்கும் வீரர்களே, உங்கள் அறிவும் ஒழுக்கமும் உழைப்பும் நாட்டின் விதியை மாற்றும் ஆயுதங்கள். பயம் வேண்டாம், தோல்வி கண்டு துவள வேண்டாம். இன்றைய உழைப்பு நாளைய வெற்றி. மாணவர் கையில்தான் நாளை உலகம். மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சின்ன விதைதான் உனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் பிரம்மாண்ட மரம். உன் வேர்களுக்கு பூமியும் எல்லையில்லை. வாழ்க்கையின் வளமான பருவங்களில் மாணவ பருவமும் ஒன்று. இந்த பருவத்திலேயே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களிடம் உள்ள ஆற்றல்களை எல்லாம் காட்டாற்று வெள்ளமாக ஓடவிடாமல் அதை தேக்கி வைக்கிற அணை கட்டுகள் போல ஆற்றல்களை தேக்கி சமூகத்திற்கு பயன்படுத்துங்கள். அமைதியான கடல் ஒருபோதும் திறமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை என்பது ஆப்பிரிக்க பொன்மொழி. வாழ்வில் சில நேரங்களில் சிக்கல்கள் வரும், அதை விக்கல் போல விரட்டியடியுங்கள். தாழ்வு மனப்பான்மைக்கு தாழ்பால் போடுங்கள். எதையும் சந்திக்கும் துணிச்சல் உங்களிடம் வேண்டும். எதிர் நீச்சல் போடு, எதிர்காலம் உண்டு. எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளாதே, பொறுமையுடன் எந்த ஒரு செயலையும் செய். மாணவ பருவத்திலேயே சமூக பணியாற்றிட முன்வா. பிறரை மதிக்கும் பண்பை கட்டிடு. மண்ணையும் மரத்தையும் நேசி. எல்லாவற்றுக்கும் மேலாக மனித நேயம் மேலோங்கி நிற்க வேண்டும். எப்பொழுதும் செல் பேச்சை மட்டும் கேட்டுக்கொள்ளாதே. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மூத்தோர்களின் சொல் பேச்சை கேள். அச்சம் தவிர்த்து வச்சம் தொட்டு ஃபோனிக்ஸ் பறவையை போல பர. நாளைய உலகம் உன் கையில். பொழுது போக்குவதற்கல்ல ஆக்குவதற்கு என்பதை நினைவில் நிறுத்தி நன்றாக படி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்கிறார் வள்ளுவர். நினைப்பது உயர்வாக இருக்க வேண்டும். உன் திறமையின் உயரமே உன் உயரம் என்பதை நினைவில் நிறுத்தி முயற்சி செய். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்கிறார் திருமூலர். நலமும் உடலும் உள்ளமும் நன்றாக இருக்க வேண்டும், இயங்க வேண்டும். உடலுக்கு தீங்கல்லாத உணவை உன், துரித உணவை தூர ஏறி. நாளைய உலகு உன்னிடம் நம்பிக்கையுடன் நடைபெயில். விழித்தெழு இளைஞனே, இது உறங்கும் நேரமல்ல, உழைத்து உயர வேண்டிய தருணம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பெயர் ஆஹுதா ஃபாத்திமா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு திருக்குறள். திருக்குறள் என்பது உலக புகழ் பெற்ற தமிழ்நூல்.

0: இதை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் உலகின் சிறந்த நெறிமுறை அறிஞரில் ஒருவராக கருதப்படுகிறார். திருக்குறள் மொத்தம் 1330 குறள்கள் கொண்டது. இது 3 பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால் நல்லொழுக்கம் பற்றி கூறுகிறது. பொருட்பால் அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்க்கை பற்றி சொல்லுகிறது. காமத்துப்பால் குடும்பம் மற்றும் தம்பதியர் வாழ்க்கை பற்றி விளக்குகிறது. திருக்குறள் எளிய 2 வரிகளில் ஆழமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. உதாரணமாக, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் உலகில் தொடக்கம் கடவுள் என்பதை விளக்கின்றது. அது மனிதனின் நல்ல வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அதனால் இதை உலக பொதுமறை என்று அழைக்கிறார்கள். திருக்குறள் நமக்கு சொல்லும் பாடங்கள்: பொய் சொல்லக்கூடாது, பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்துதல் வேண்டும், உழைப்பால் உயர்வு அடைதல் வேண்டும். முடிவுரை: திருக்குறள் ஒரு சாதாரண நூல் அல்ல, அது வாழ்க்கை வாழும் வழியை கற்றுக் கொடுக்கும் ஒளிவிளக்கு. நாம் தினமும் ஒரு குறள் மனப்பாடம் செய்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயமாக நல்ல மனிதராக வளர முடியும். திருக்குறள் வாழ்க, தமிழ் வளர்க. இதனோடு என் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முத்தையா அழகப்பா பதின்ம மேல்நிலைப்பள்ளியில் 7 வகுப்பு மாணவிகள் மற்றும் 9 வகுப்பு மாணவர்கள். நாங்கள் இன்று உங்களுக்காக வந்தே மாதரம் பாடலை பாடிருக்கிறோம். என் பெயர் ஆ கவினயா.
2: என் பெயர் பா ஹாசினி.
3: என் பெயர் கா ஸ்வேதா.
4: என் பெயர் கா சக்தி.
5: என் பெயர் க லுர்த்திகா.
6: என் பெயர் மு சாய் கணேஷ்.
7: என் பெயர் சி புவனேஷ்.
8: என் பெயர் சு சாய் கணேஷ்.
9: என் பெயர் மா தமணன்.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பிரணேஷ். நான் பேச போகும் தலைப்பு நாளைய உலகம் மாணவர் கையில். இன்று ஏடு தூக்கும் கைகளே நாளை நாடு காக்கும் கரங்கள் என்றான் ஒரு கவிஞன். இன்றைய உலகம் எத்தனையோ பேர்களின் கையில் சிக்கி தவிக்கிறது, ஆனால் நாளைய உலகம் நம் மாணவர்கள் கையில். ஆம், மாசற்ற குழந்தைகளாகிய மாணவர்கள்தான் புத்தகம் படைப்பவர்கள். புத்தம் புது மலர்கள் ஆகிய குழந்தைகள்தான் மகிழ்ச்சியான உலகை படைப்பவர்கள். யோசித்து யோசித்து முடிவெடுக்கும் மனிதர்கள் மத்தியில் மாற்றி யோசிக்கும் மகத்தானவர்கள் குழந்தைகள். அதனால்தான் 3 வயதிலேயே முதலிலே பள்ளி சிறுவர் சிறுமிகள் ஆகிய மாணவர்கள் நினைவாற்றலில் 60 வினாடிகளில் 51 வார்த்தைகளை கூறி 2 தேசிய விருதை பெற்றனர். 5 வயது சிறுமியால் 1300 குறிப்பெட்களை கூற முடிகிறது. இப்படி இயல்பாகவே திறமை மிகுந்த மாணவ பருவம்தான் எதிர்கால வாழ்வின் அடித்தளம். அதனை திறப்பட வளர்த்து வந்தால் நம்மோடு நாளை உலகமும் சிரிக்கும். இளமையில் கல் என்ற ஔவைப்பாட்டியின் சொல்படி மாணவர்கள் இளமையில் எழுத்தக்கட்டும் சிறந்த நல்வழி கல்வியிலும் அறிவியலிலும் சிறந்து விளங்கினால் நாளை உலகமும் மாணவர்களால் நிச்சயமாக பொன்னுள்ளகளாக சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அதனால் குழந்தைகளே, நீங்களும் உங்கள் தந்தை மற்றும் தாயின் சொல்லை கேட்டு பணிவாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய குழந்தை என்ன சொல்ல வராங்க கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, நான் மாயாதன் சிவா. இன்று உங்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு வகையில் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஏழை சிறுவன் மற்றும் அவனது தங்கை பற்றிய கதை இது. அந்த சிறுவனின் தங்கை ஒரு கடுமையான தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அவளது பெற்றோர் பணமில்லாமல் அழுது கொண்டிருப்பதை அந்த சிறுவன் கவனித்தான். அந்த விரக்தியில் இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் அவளை காப்பாற்ற முடியும் என்று சொல்வதை கேட்டான். உடனே அந்த சிறுவன் தன் அறைக்கு ஓடி சென்று தான் சேர்த்து வைத்திருந்த உண்டியலை எடுத்து உடைத்தான். அதில் இருந்தது வெறும் 1 ரூபாய் மட்டும்தான். உடனே அவன் ஒரு மருந்தகத்திற்கு சென்றான். அங்கே மருந்தக உரிமையாளரிடம் சென்று தன் கையில் இருந்த 1 ரூபாயை நீட்டி, ஐயா, எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும், என் தங்கை ரொம்ப உடம்பு முடியவில்லை என்று கூறினான். அவளை காப்பாற்ற இந்த அதிசயம் உதவுமா என்று கேட்டான். மருந்தகத்தில் இருந்தவர் குழப்பமடைந்தார். ஆனால் அங்கே வந்திருந்த ஒரு மருத்துவர் இதை கவனித்தார். அவர் மென்மையாக அந்த சிறுவனிடம், உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார். சிறுவன், 1.5 ரூபாய் இருக்கிறது என்றான். அந்த மருத்துவர் புன்னகையுடன், சரியாக போச்சு, ஒரு அதிசயத்தின் விலை இதுதான் என்று கூறி அந்த சிறுவனின் வீட்டிற்கு சென்றார். அவர் ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் அந்த தங்கைக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து அவனை குணப்படுத்தினார். கதையின் நீதி, அந்த சிறுவனிடம் இருந்தது வெறும் சில்லறை காசு அல்ல, அவனது ஆழமான நம்பிக்கை. நன்றி.

0: சுவிட்சா போட்டுடுவோம்ல.
1: எனக்கு ராஜா பண்ணா, எனக்கு ராஜா பண்ணா, எனக்கு ராஜா பண்ணா.

இதுவரைக்கும் பார்த்ததில்லை நான், எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காரோ. எனக்கு எதுவும் இல்லைனாலும் வாழ்க, எனக்கு ராஜபானா வாழ்க, எதுவும் இல்லைனாலும் ஆளுற.

0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, அமைப்பு கே வேல்முருகன் அவர்கள்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

எஃப்எம் 100.9. தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் முதலாவதாக வர இருக்கிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நாச்சியார்புரத்தை சேர்ந்த நாகவள்ளி அவங்களோட கடிதம் தான். அவங்க கேட்டிருக்கிற பாடல் கம்பீரம் திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் இரவு 9:22. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததான் நம்மகிட்ட வந்திருக்கிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, குண்டேந்தல் பட்டியை சேர்ந்த மாதவமணி அவங்களோட கடிதம் தான் படிக்க போகிறோம். அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராஜாவே உன்னை நம்பி அப்படின்ற படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டுக்கிட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி அவர்களோட கடிதம் தான். அவங்க வந்துட்டு என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏணிப்படிகள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை அவங்களுக்காக நம்மளும் எல்லோரும் கேட்டுடலாம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக கடிதம் எழுதியிருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள் தான் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்தாச்சு, யார் எழுதியிருக்காங்கன்றத பார்த்தாச்சு, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறம் மாறா பூக்கள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நம்ம எல்லோரும் கேட்டு வந்துடலாம். இதோ வந்துக்கிட்டே இருக்க அந்த பாட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30
1: இசையமுதம் அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:42 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம இணைஞ்சிருக்கோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாசிக்க போகிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கைத்தறி நகரை சேர்ந்த குமரன் காலனியிலிருந்து ஸ்ரீதேவி குமரன் அவங்களோட கடிதத்தை தான் வாசிக்க போகிறோம். அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாய்க்குளம் வருக வருக அப்படின்ற பாடல்லேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நிகழ்ச்சியில் அழகான பாடல்களாக வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ஆசிக் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, என் ஜீவன் பாடுது அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல். இதோ கேட்டுடலாம் எல்லாரும்.

நிறைவுபெறுகிறது இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஆயிரம் கதை சொல்லும் இந்த இரவு பகுதியில் அழகான பாடல்களால் நிரப்புகிறது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் 96 திரைப்படத்திலிருந்து இதோ.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரவுகளின் அழகே அது கொடுக்கும் நினைவுகள்தான். பட்டுச்சிறகு தரும் பாடல்களில் அந்த நினைவலைகளை பரவச் செய்வோம். கபாலி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் இரவு 10 மணி 11 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரவுகள் தரும் இன்பங்களில் 1000 துன்பங்கள் கலந்திருக்கலாம், பாடல்களில் நிரப்பலாம் இந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். காற்று வெளியீடை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 10:16. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரவின் பிறை சொல்லும் கதைகளில் 1000 கஷ்டங்களும் நஷ்டங்களும்.

நேரம் இரவு 10:22. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனதிற்கு இதமான பாடல்களை ஒலிக்கிறது பட்டுச்சிறகு. அடுத்த பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் இரவு 10:26. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரவுக்கு இதமான பட்டுச்சிறகு பாடல்களில் அடுத்ததாக வருவது சைக்கோ திரைப்படத்திலிருந்து இது ஒரு பாடல்.

நேரம் 10:32. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னிசையாய் வரும் இரவு கானங்களில் அடுத்ததாக வரும் பாடல் மேயாதமான் திரைப்படத்திலிருந்து தருகிறது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 10:36 36 நொடி. இது ஆகாஷிவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு.

சூரரை போற்று திரைப்படத்திலிருந்த பாடல் கேட்டீங்க. பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 10:42:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட்டுச்சிறகு

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

சத்யாவோட இசையில சத்யாவோட குரல்ல பாடல் ஒலிச்சது நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து. பண்பலை உரைக்கும் நேரம் 10:48, 48 நொடி. குளிர்ச்சியான இரவை இன்னும் குளிர்ச்சியாக்கும் கானங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பட்டுச்சிறகு.

0: vom Rainbow.
1: பத்து மணி 53 நிமிடம் 20 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிதே நிறைவு பெற்றது பட்டுச்சிறகு. மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 10:59. நேர்களே, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிக்கலாம் நாளை காலை 4:45. அதுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்கறீங்க. நிகழ்ச்சியும் நேரமும் நாளை காலை 4:45 ஸ்டேஷன் சிக்னேச்சருடன் வந்தே மாதரத்தை தொடர்ந்து சகாண்டு 1948 வைசாக மாதம் 20 பராபவ வருடம் சித்திரை மாதம் 27 2026 மே மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை நாளொரு குரல் 258 காலை 5 பக்தி மாலையாக பக்தி பாடல்கள், காலை 5:30 இசை அமுதம், காலை 6 செய்திச் சுருக்கம், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 இணையதான நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் ஜான் அவர்கள், காலை 6:15 புதிய காலை, காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள், காலை 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை புக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், வெங்கனூர் ஸ்ரீ விருத்தாச்சலேஸ்வரர் திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி, காலை 8:00 செய்திச் சுருக்கம், காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்.

காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரைகானம். காலை 9:00 செய்தி சுருக்கம். காலை 9:02 டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம். காலை 10:02 விருப்ப காணங்கள் பகுதிகளில் நேயர் விருப்பம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள். நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். நண்பகல் 12:50 ஸ்நேகிதியவின் தொடர்ச்சி. பிற்பகல் 1:00 வசந்த காலங்கள். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். பிற்பகல் 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. மதியம் 2:30 கவிதை அரங்கம். மதியம் 2:55 வானிலை அறிக்கை. மதியம் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். மதியம் 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம். மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம். மாலை 5:02 மாலை தின்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:45 அந்திப்பூக்கள். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் முதற் பகுதி. இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:55 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 மறுநாள் காலை 4:44 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்சே கேட்கலாம். பண்பலை உரைக்கும் நேரம் 11:04:30. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும். டெல்லி அஞ்சலாக

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:11. இந்த ஒரு 50 மணித்துளிகள் காற்றலைகள்ல காலத்தால் அழியாத காவிய கானங்கள் தான் கேட்க இருக்கீங்க. இணைந்திருங்கள் இசையோடு, இது தேனும் பாலும். நானா

எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில, வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில். பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:16:50. இனிமையான இரவு நேர இசையாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தேனும் பாலும்

வருதி வரும்.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:20:35. கானம் கேட்டீங்க தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இணைந்து இசையமைக்க, வாலி வரிகள் ஏற்ற டி எம் சவுந்தரராஜன் பாடலை பாடியிருக்காங்க. இனிமையான இரவு நேர இசையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தேனும் பாலும்

நம் நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, வாலி வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைஞ்சு பாடலை பாடியிருக்காங்க. பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:26. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தில் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

இதயக்கணி திரைப்படத்திலிருந்த பாடல் கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, புலமைப்பித்தன் வரிகள் இயற்ற, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜானகி இணைஞ்சு பாடலை பாடியிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:33 20:00. இது ஆகாஷ்வாணி மதுரை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:33 20:00. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது தேனும் பாலும்.

0: ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் நாளை முதல் அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: பதினோரு மணி 39 20 இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தில் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, நேயர்கள் அனைவருக்கும்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்த பாடல் கேட்டீங்க. கே வி மகாதேவன் இசையமைக்க, கண்ணதாசன் வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் பாடலை பாடியிருக்காங்க. 11:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தேனும் பாலும்.

எஃப்எம் ரெயின்போ. படகோட்டை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டீங்க. எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இணைந்து இசையமைக்க வாலி வரிகள் ஏற்ற டி எம் சவுந்தரராஜன் பாடலை பாடியிருக்காங்க. பண்பலை உரைக்கும் நேரம், இரவு 11:49:20. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தில் அழியாத காவிய பாடல்கள் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இது தேனும் பாலும்.

தயங்காதே, கலங்காதே, மதிமயங்காதே, என்னதான்

பனத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இணைந்து இசையமைக்க, கண்ணதாசன் வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் பாடலை பாடியிருக்காங்க. பதினோரு மணி 54 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தால் அழியாத காவிய காலங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனித நிறைவு பெற்றது நிறைவான பாடலோடு தேனும் பாலும். மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் நாளை இரவு 11:10.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை தொடர்ந்து இரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:44 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய இரவு முழுவதும் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் காலை 4:45 அதுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

நேரம் சரியாக 12 மணி. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: ஆதாம் ஏவால் தொடங்கி அண்ணன் விஜயகாந்தில இருந்து இளைய தளபதி விஜய் வரைக்கும்
1: ஏகப்பட்ட ஆளுக்கு ஐடியா நூறுக்கு காதல சேர்த்து வைக்க.
0: ஆனா நமக்குன்னு யார் இருக்கா?
2: சோ

0: ஆபரேஷன் டிஸ்கன் அப்படினா
1: கண்டதும் காதல், காணாமல் காதல், எஸ்ஒலி காதல், எஸ்எம்எஸ்இல் காதல், ஒன் சைடு காதல், வாட்டல் ரூம் காதல்,
2: அத்தனை காதலையும் உத்தரவாதமாய் 10 நாளில் பிரிக்க வேண்டுமா? அனுபவிட்ட முகரி டிஸ்கன் பாபுலர் ரைதீர்வார்கள்.
0: எஸ் ஐ அம் ரெடி.
2: ஐயா அந்த ரெடி இல்ல.

0: சாரி, நோ ஜாதி நோ மதம், முரமாம கான்செப்ட் ஓகே தான். அப்புறம் அவனை கட் பண்றதுக்கு நாம இன்னொரு ஆபரேஷன் பிளான் போட
1: வேண்டியிருக்கும். தொட்டதெல்லாம் தொலைஞ்சது, பெத்தவங்க இருப்பினால புறமாகி ஒண்ணு சேர்ந்து சாம்பலான காதல் தோடி எலும்பு செஞ்ச வசிய வங்கி பருவத்து மத்தியில பூசி மட்டும் விட்டியானா பருவத்து காதல் எல்லாம் பறவையா வளர்ந்து சொல்றா.

0: ஆல்ரெடி மேரிட். ஆத்துக்காரன் ஆறாவது படுக்கையிலே ஆத்தோட போயிட்டான். இப்ப அவ வீடு. ஐடியா எப்படி?
1: அவன் அப்பாக்கு ரெண்டு தாரம், இவன் அப்பாட்டி பையன். சோ சத்திரிம கிடையாது. இது எப்படி
0: ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு லேடி செய்து மேல் மாடி லேது. எப்ப வேணாலும் பைத்தியம் பிடிக்கும்னு சொல்றான்.
1: அவன் பகல்ல தான் ஜென்டில்மேன், நைட் ஆனா வாக்மேன். தூக்கத்துல நடக்க வியாதி இருக்குன்னு
0: சொல்றான். அவளுக்கு அம்னீசியா, மனமேடையிலேயே அவனை மறந்துடுவான்.
1: அவன் பயங்கர கஞ்சம், ஹனிமூனுக்கே தனியா தான் போவான்.
0: அவன் நாஷ்டாக்கு பதிலா தண்ணி அடிப்பான்.
1: அவன் புகழ்பெற்ற புலி ராஜா.
0: உங்களுக்கு கேரக்டர் நெகட்டிவ்,
1: உங்களுக்கு HIV பாசிட்டிவ்.
0: ஏய் டீசன்ட் ஆபீஸ்,
1: நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு.
0: அப்ப பத்ரகாளி,
1: நீ தூமா கோல்
0: மஞ்சப்பை.
1: வாட் அவை
0: ஹேனா
1: என்ன
0: காத்து
1: டாக். ஏய்
0: ஏய்
1: அடி
2: பொன்னாயி இருக்க கத்துக்கணும். இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க.
3: சரி ஓகே, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்,
0: க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளோஸ் பண்ற வரைக்கும்

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக திருத்தணி முருகா எனும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 4:51. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று சகாண்டு 1948 வைசாக மாதம் 20 நாள் பராபவம்.

வருடம் சித்திரை மாதம் 27 தேதி மே மாதம் 10 நாள் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் நேர்களை எமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஓர் உயிரை விட்டு பிரிந்த உடம்பை பிணம் என உணர்ந்தால் தெளிவான அறிவுடையவர்கள் அதனை உண்ணமாட்டார்கள். குறள் எண் 258, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன்.
0: ஓர் உயிரை விட்டு பிரிந்த உடம்பை பிணம் என உணர்ந்தால் தெளிவான அறிவுடையவர்கள் அதனை உண்ணமாட்டார்கள். குறள் எண் 258, அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை பக்தி பாடல்களாக, காலை 5:30 இசை அமுதம் பக்தி திரைப்பட பாடல்களாக, காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் ஜான் அவர்கள், காலை 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு, காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. முதற் பகுதியாக அறிவிப்புகள். 2 பகுதியாக ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 பூந்தொழிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். வெங்கனூர் ஸ்ரீ விருத்தாச்சலேஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், காலை 7:30

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 9:02 டிரைவ் டெம்பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 10:02 விருப்ப கானங்களாக நேயர் விருப்பம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள். நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே. நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். நண்பகல் 12:50 ஸ்நேகிதியவின் தொடர்ச்சி. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். பிற்பகல் 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். பிற்பகல் 2:30 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம். மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம். மாலை 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியம் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:45 அந்திப்பூக்கள். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் பங்கு பெறும் நேர்முகம் முதற் பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். 12:00 மறுநாள் காலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. தொடர்ந்து ஒலிக்கிற்கு பக்தி மாலைகளாக பக்தி பாடல்கள். முதற் பாடலாக கொன்றை ராமேஸ்வரம் என்ற பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

நேரம் காலை 5:04:20. இது ஆகாஷ்வாணி மதுரை, பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மாலை தான் கேட்டுக்கிட்டுருக்கீங்க, பக்தி பாடல்களாக. தொடர்ந்து TL மகாராஜன் குரலில் கோடாயுதம் அப்படின்ற பாடல் தான் கேட்குறீங்க.

பக்தி பாடல்களாக பக்தி மாலை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ் வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5:10. தொடர்ந்து நாஞ்சில் என்எஸ் தீன் அவர்களின் குரலில் ஆர்த்தெழும் அப்படின்ற காணம் தான் கேட்க இருக்கீங்க. ஒலிக்கிறது இது பக்தி மாலை.

பக்தி பாடல்களாக பக்தி மாலை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனிமையான காலை பொழுதில் இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலை உரைக்கும் நேரம் காலை 5:13:30. பக்தி மாலையில் அடுத்த கானமா எஸ் சரளா அவங்களோட குரலில் ஃபாத்திமா மைந்தன் அப்படின்ற பாடல் தான் கேட்க இருக்கீங்க.

பக்தி பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலை உரைக்கும் நேரம் காலை 5:18. தொடர்ந்து ஒலிக்கும் பக்தி பாடலாக வின்சென்ட் மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் 1000 தீபம் என்ற பாடல் தான் ஒலிக்க இருக்கு. இணைந்திருங்கள், இது பக்தி மாலை.

பக்தி பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. நேரம் காலை 5:23 தொடர்ந்து ஒலிக்கும் பக்தி மாலையின் நிறைவான கானமாக MS விஸ்வநாதன் அவர்களின் குரலில் அன்பான் அப்படின்ற பாடல் ஒலிக்க இருக்கு. இணைந்திருங்கள். இது பக்தி மாலை.

நேரம் காலை 5:29. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திரைப்பட பக்தி பாடல்களாக தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இசை அமுதம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் கேட்கவிருப்பது திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள். முதலாவதாக ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில் சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து.